நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 16 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 தேதி புதன்கிழமை. மத்தியிலே 720 கிலோஹர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
1: அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் மாறு.
0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டோம். நேயர்களே, எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை இதில் 4 அறிவோம் ஹிப்போ, நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள், 7:40 உங்கள் கவனத்திற்கு உலக தென்னை தினம் குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலம் மெட்ரோ வசமாகிறது மேம்பால ரயில் சேவை பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவையினை கேட்கலாம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 உலக தென்னை தினம் குறித்த சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரிய தமிழ்நாடு மண்டல இயக்குநர் இ அறவாழி அவர்கள். எட்டு 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை இதில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் இதில் விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை ஆகியன. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் பனை எண்ணெய் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி இதில் வாங்க பேசலாம் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும், ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் நம் கண்களை பாதுகாப்போம் தகவல், உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள் வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுநர் சபிதா பாண்டியன் அவர்கள்.

இவையாவும் பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில், 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். இதில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. இரண்டு வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை. இதில் காயத்ரி வெங்கட ராகவன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடுவா. நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசை, அதாவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம். தொடர்ந்து 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் பனை எண்ணெய் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு மணிக்கு திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹெலோ டாக்டர். இதில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 100.1 மெகாஹர்ட்ஸ் FM கோல்டு அலை வரிசையில் இன்று காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்ஸ் அவேரே, 8:30 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கதை சொல்பவர் கே அருணகாந்தி அவர்கள், 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் சுப்புலக்ஷ்மி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லய விநியாசம், கண்டசாதி திருப்புடத்தாளத்தில் காரணி மண்டபம் வி முருகன், சின்ன கடம்பூர் மோட்டூர் வி வடிவேல் ஆகியோரின் தவிலிச இடம்பெறும் முதற் பகுதி. 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை. இதில் லக்ஷ்மி ராமசுப்பிரமணியம் அவர்களின் வீணை இசை, நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் நம்பிக்கையுடன் ஒரு நேர்காணல், ஜே தினேஷ்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், சொல்லாத செய்திகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி, கற்பனை கூறும் நிஜங்கள் வழங்குபவர் ஏ அபர்ணா. 9:30 சர்ச்சக்கா விஷயை செய்தி சேவை பிரிவு நிகழ்ச்சி, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 11:40 திரை காணம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, தேசிய ஊட்டச்சத்து வாரம், தேசிய கண் தான இருவார அனுசரிப்பு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 ஒரு நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு, 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் பனை எண்ணெய் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜா.

0: மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் 5 அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுவரை எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi has called upon member countries of the Shanghai Cooperation Organization, SCO, to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek yesterday, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. Secretary West in the Ministry of External Affairs, C.B. George, said in a media briefing that the Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the organization's 25th anniversary. The summit concluded with 13 key outcomes covering counter-terrorism, climate action, energy, disaster management and digital cooperation. Prime Minister Narendra Modi will address the valedictory session of the Ministry of Jal Shakti's departmental summit in New Delhi today. The two-day departmental summit, which commenced yesterday, is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit brings together the centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The summit focuses on 4 key areas, including the timely implementation of water infrastructure projects, Jal Sanchay Jan Bhagidari, Catch the Rain, Drinking Water Source Sustainability and Jal Jeevan Mission 2.0. Union Commerce and Industry Minister Piyush Goyal chaired a roundtable in New Delhi on ease of doing business aimed at scaling India's data center ecosystem. In a social media post yesterday, he stated that the roundtable featured excellent discussions with key stakeholders, including data centers, hyperscalers, cloud providers, power producers and equipment suppliers, on streamlining regulations and strengthening digital infrastructure. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the progress of the Prime Minister Dhan Dhanya Krishi Yojana PMDDKY at a meeting in New Delhi yesterday. The meeting focused on accelerating implementation of the scheme in the 100 identified district, strengthening convergence among schemes and improving district-level performance for farmers. The scheme focuses on 6 key objectives, which are increasing agricultural productivity, promoting crop diversification and sustainable agricultural practices, enhancing post-harvest storage capacity, improving irrigation infrastructure, enabling greater access to short and long-term agricultural credit, and improving governance and service delivery. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interests by ensuring adequate availability and price stability.

0: At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. Under the amended provisions, a sugar dealer shall not hold any stock for a period exceeding 30 days from the date of receipt of such stock. The government said that the country has adequate availability of onion and it has begun a calibrated and targeted release of buffer stocks through Kanda Express and road transport to ensure moderation of seasonal price pressures. The Consumer Affairs, Food and Public Distribution Ministry said that retail intervention efforts have expanded significantly across 19 cities, supported by the dispatch of over 30 trucks to ensure widespread availability. Prime Minister of Belgium, Bart De Wever, will be on a three-day visit to India beginning today. During the visit, he will hold bilateral talks with Prime Minister Narendra Modi to discuss the entire spectrum of bilateral relations and regional and global issues of mutual interest. In badminton, India's leading shuttlers, including Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma, will begin their campaigns today at the China Masters Super 750 in Shenzhen. Top seeds Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will also lead India's challenge in men's doubles, with Devika Sehag among the other Indians in action. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணையதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
3: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால், காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால் தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது. தேர்வு வைத்த பின்தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஓடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு, அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளிச் சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பானாற்று படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒலி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற

0: ஆனாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேருவது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள் தோற்றம் பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி பண்பு இனிய சொல் சரியான கால மேலாண்மை நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எரிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது புழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.

நேரம் 6:15 ஆகாஷவாணி பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. வழிபாடு முதலில் டி.எல். மகாராஜன் பாடியுள்ள பாடல்.

0: வழிபாடு கேட்டோம். நேரம் 6:35. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 16 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உலக தென்னை நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதில் தென்னை மரத்தின் முக்கியத்துவம், அதன் மருத்துவ குணங்கள் மற்றும் பொருளாதார நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முதன்மையான நோக்கமாகும். மனித வாழ்க்கையோடு மிக நெருங்கிய தொடர்புடைய மரங்களில் தென்னை மரமும் முதன்மையானது. இதனாலேயே இதை கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது, கேட்கும் நன்மைகளை எல்லாம் தரும் ஒரு மரமாக இது திகழ்கிறது. தென்னை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுவதால் உலகளவில் இதன் பங்களிப்பை போற்றும் வகையில் உலக தென்னை நாள் கொண்டாடப்படுகிறது. இம்மரத்தின் தேங்காய் மற்றும் இளநீர் சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவாகும். கோடை காலங்களில் தாகம் தீர்க்கும் இயற்கை பானமாக பயன்படுகிறது. தேங்காயும் நம் அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடு தேங்காய் எண்ணெய் கூந்தல் மற்றும் சரும பராமரிப்புக்கு மிக சிறந்த மருத்துவ குணம் கொண்டுள்ளது. மேலும் அழகிய கைவினைப் பொருட்கள் தயாரிக்கவும், தென்னை ஓலைகளை கொண்டு கூரை வெய்யவும், நார் கயிர் தயாரிக்கவும், மட்டை மற்றும் சிரட்டைகளை கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்களை செய்தும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பொருளாதார முக்கியத்துவத்திலும் தென்னை மரங்கள் சிறந்து விளங்குகின்றன. ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக தென்னை சாகுபடி இருக்கிறது. தேங்காய் எண்ணெய் கயறு பொருட்கள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு பெருமளவு அந்நிய செலவாணி கிடைக்கிறது. அதோடு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் மண் அரிப்பை தடுப்பதிலும் தென்னை மரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நன்னாளில் தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தல் மற்றும் தென்னை சார்ந்த தொழில்களை ஊக்குவித்தல் போன்ற விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. நாம் வைக்கும் தென்னை மரம் நம் தலைமுறைக்கும் வாழ்வளிக்கும். இயற்கை நமக்கு தந்த இந்த விலைமதிப்பற்ற கொடையை பாதுகாப்பதும், அதோடு அதிக அளவில் தென்னை மரங்களை நட்டு வளர்ப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல்.

0: இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: உயிர் உரம் என்ன பயன் நமக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்களா, தேவையான சத்துக்கள் காத்துலயும் இருக்கு. காத்துல பாத்தீங்கன்னா 78% வரைக்கும் நமக்கு தலைச்சத்து இருக்கு. அந்த காற்றுல உள்ள தலைச்சத்தை உங்க பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணுல உள்ள நுண்ணுயிரிகளின் திறனை வந்து அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, பயிரோட வளர்ச்சி, காய் பிடிக்கும் திறன், இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கறதுதான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்றது.
1: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கை காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்து பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க

0: வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களை, இன்று காலை 8 மணிக்கு தென்னை உலக தென்னை தினம் குறித்து சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரிய தமிழ்நாடு மண்டல இயக்குனர் இ. அறவாழி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு

0: பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் பேசினார். இலவச வெஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: ஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதரட்டை கொண்டு கைரேகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயியின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்தராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன் பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் வரும் 15 தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.

0: ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13 தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15 தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17 தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, ஆகாஷவாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: சுற்றுச்சூழல் சிந்தனைகள். நாம் கடந்த சில நாட்களாய் ஆற்றல் மூலங்களை, ஆற்றலின் அளவு ஆகியவற்றை பற்றி அறிந்தோம். இந்த பல்வேறு ஆற்றல் மூலங்கள் பயன்பாட்டில் உள்ள காலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 200 ஆண்டுகள் தான். அதற்கு முன் மனித குலத்தை காப்பாற்றியது எது? பயோமாஸ் எனப்படும் தாவரங்களும் அவற்றிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் தான். தாவரங்கள் உணவாகின்றன அல்லது உணவை தருகின்றன. தாவரத்தில் இருந்து உணவு அல்லது தானியம் பெறப்பட்ட பின்பு எஞ்சிய கழிவும் ஆற்றலை தரப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு ஹெக்டரில் 7.5 முதல் 8 டன்கள் கோதுமை இன்று நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் சாத்தியப்படுகிறது. இந்த உணவு தானியம் பெறப்பட்ட பின் எஞ்சியுள்ள 3.5 முதல் 5 டன் வரையிலான வைக்கோல் எரிபொருள் ஆகின்றது. இது தவிர மனிதர்கள் உருவாக்கிய கழிவுகள் நகராட்சியினரால் அப்புறப்படுத்தப்படுகின்றது. அதுவும் பயோமாஸ் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு கழிவுகளும் எரிபொருள் ஆகின்றன. இதை தவிர உயிரி கழிவுகளை நுண்ணுயிர் கொண்டு சிதைத்து எத்தனால் என்ற எரிபொருளையும் உற்பத்தி செய்கின்றோம். நகர கழிவுகள், உணவு கழிவுகள் ஆகியவை சிதைக்கப்பட்டு எரிவாயுவாக மாற்றப்படுகின்றது. இதுவும் பயோமாஸ் என்ற கட்டுக்குள் தான் அடங்கும். இதை தவிர விறகு, குப்பைகள், பயனற்ற வீட்டு பொருட்கள் போன்றவைதான் ஏழைகளின் ஆற்றல் ஆதாரம். இந்த ஏழைகளின் எரிபொருளும் பயோமாஸ் தான். இந்த எரிபொருட்களை பயன்படுத்தி உணவு மட்டுமல்ல, மின்சாரமும் தயாரிக்கப்படுகின்றது. நம்மிடம் உள்ள 2018 புள்ளி விவரங்களின்படி பயோமாஸ் மூலம் உலகில் 638 டெராவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. இல்லங்களை கதகதப்பாக்க, உணவு சமைக்க இந்த கழிவுகளும் பயன்பட்டன. பிரேசில் நாடு எத்தனால் மற்றும் பயோடீசலை பயன்படுத்தி தனது ஆற்றல் தேவைகளை பெருமளவில் பூர்த்தி செய்கின்றது. ஆண்டுதோறும் இந்தோனேஷியா நாட்டில் எரிந்து ஆற்றலாகி மாறும் பயோடீசல் அளவு $8 பில்லியன். இதற்கு பதிலாய் $8 பில்லியன் டீசல் எரிக்கப்பட்டு இருந்தால் எவ்வளவு மாசுக்கள் காற்றில் கலந்திருக்கும் என்பதையும் யோசித்து பாருங்கள்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி தமிழக கடற்கரை மற்றும் கடற்கரை அல்லாத பிற பகுதிவாழ் மீனவர்களுக்கான இன்றும் நாளைக்குமான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் கடற்பரப்பு, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகள், தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் தென் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், சில சமயங்களில் 65 கிலோமீட்டர் வரை வேகத்திலும் திடீரென அதிகரிக்கும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அந்தமான் கடற்பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடையிடையே காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. இதனால் இந்த காலகட்டங்களில் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 36.1°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 28.5°C, பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 28.8°C, பதிவான ஈரப்பதம் 78%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37°C வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28°C வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். உங்கள் பார்வையை எப்போதும் வெளிச்சத்தை நோக்கியே வையுங்கள். இருண்ட நிழல் உங்கள் கண்ணில் படாது. உங்கள் பார்வையை எப்போதும் வெளிச்சத்தை நோக்கியே வையுங்கள். இருண்ட நிழல் உங்கள் கண்ணில் படாது. ஹெலன் கில்லரின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புதுகால இனிதே புலர்கிறது.
1: ஒரு ஊர்ல
0: நிகழ்ச்சியின் முதலில்
2: நாளும் அறிவோம். இப்போ நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
3: இயற்கை உலகில் பல்வேறு விலங்குகள் உள்ளன. அவற்றில் சில விலங்குகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் தன்மைகளை உடையவை. அப்படிப்பட்ட ஓர் விலங்குதான் ஹிப்போபொட்டமஸ். பொதுவாக ஹிப்போ என்று அழைக்கப்படுகிறது. ஹிப்போ என்பது உலகில் காணப்படும் மிகப்பெரிய நில விலங்குகளில் ஒன்றாகும். இது முக்கியமாக ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படுகின்றது. ஹிப்போபொட்டமஸ் என்ற பெயர் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அதன் பொருள் நதிக்குதிரை என்பதாகும். ஆனால் அது குதிரையை போன்றதல்ல. அது தனித்துவமான உடல் அமைப்பை கொண்ட ஓர் விலங்கு. ஹிப்போவின் உடல் மிகவும் பருமனானது. ஓர் முழு வளர்ச்சியடைந்த ஹிப்போவின் எடை சுமார் 1500 முதல் 3000 கிலோ வரை இருக்கும். அதன் தோல் மிகவும் தடித்ததாக இருக்கும். சாம்பல் நிறத்திலும் காணப்படுகின்றது. ஹிப்போவின் கண்கள், காதுகள், மூக்கு ஆகியவை அதன் தலையின் மேற்பகுதியில் அமைந்துள்ளன. இதனால் நீரில் மூழ்கியிருந்தாலும் வெளியில் பார்க்கவும் சுவாசிக்கவும் முடிகிறது. அதன் வாய் மிகவும் பெரியது. ஹிப்போவால் தனது வாயை 150 டிகிரி வரை திறக்க முடியும். அதன் பற்கள் மிகவும் வலிமையானவை. அவை பாதுகாப்பிற்கும் எதிரிகளை அச்சுறுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஹிப்போவின் முக்கிய தன்மை அது நீரிலும் நிலத்திலும் வாழும் திறம் கொண்டது. பகல் நேரங்களில் இது நீரில் மூழ்கி குளிர்ச்சியாக இருக்கும். இரவு நேரங்களில் அது நிலத்திற்கு வந்து உணவு தேடும். புல், செடி போன்ற தாவரங்களையே அதிகமாக உணவாக எடுத்துக்கொள்கிறது. ஓர் இரவில் பல கிலோமீட்டர்கள் நடந்து உணவு தேடும் திறம் ஹிப்போவிற்கு உள்ளது. ஹிப்போ மிகவும் அமைதியான விலங்காக தோன்றினாலும் அது மிகவும் ஆபத்தான விலங்காகும். குறிப்பாக அதன் அருகில் சென்றால் அது தாக்கும் தன்மை கொண்டது. ஆப்பிரிக்காவில் மனிதர்களுக்கு அதிக ஆபத்து விளைவிக்கும் விலங்குகளில் ஹிப்போவும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹிப்போக்கள் பொதுவாக குழுக்களாக வாழ்கின்றன. ஓர் குழுவில் பல ஹிப்போக்கள் சேர்ந்து வாழும். அவை தங்கள் பகுதிகளை மிகவும் பாதுகாப்பாக காக்கும் தன்மை கொண்டவை. ஹிப்போ சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது நீரில் வாழும் உயிரினங்களுக்கும் நிலத்தில் வளரும் தாவரங்களுக்கும் இடையே ஓர் சமநிலையை ஏற்படுத்துகிறது. ஹிப்போ நீரில் கழிவுகளை வெளியிடுவதன் மூலம் அங்குள்ள ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கிறது. இது மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுகிறது. இதனால் நீரியல் சூழல் வளமாகிறது. இன்றைய உலகில் பல விலங்குகள் போல ஹிப்போக்களும் ஆபத்தில் உள்ளன. மனிதர்களின் வேட்டை, வாழிட இழப்பு, நீர் மாசுபாடு போன்ற காரணங்களால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. அவற்றை பாதுகாக்க பல நாடுகளில் பாதுகாப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வனவிலங்கு

0: பாதுகாப்பு சட்டங்கள் மூலம் ஹிப்போக்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஹிப்போவின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இயற்கையுடன் ஒத்துழைத்து வாழ்வது எப்படி என்பதை அது காட்டுகிறது. நீரையும் நிலத்தையும் சமமாக பயன்படுத்தும் அதன் திறன் வளங்களை சீராக பயன்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. வெளிப்படையாக அமைதியாக தோன்றினாலும் தன்னை காக்கும் சக்தி அவசியம் என்பதை அது நினைவூட்டுகிறது. ஹிப்போ என்பது ஓர் சாதாரண விலங்கல்ல, அது இயற்கையின் அற்புதமான படைப்புகளில் ஒன்றாகும். நீரிலும் நிலத்திலும் வாழும் அதன் தன்மை, அதன் உடலமைப்பு, அதன் வாழ்க்கை முறை அனைத்தும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. நாம் இந்த விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். இயற்கையை காப்பது நமது கடமை. விலங்குகள் இல்லாமல் உலகம் முழுமையடையாது. இயற்கையை காக்கும் போதுதான் மனிதன் காக்கப்படுகிறான் என்பதை நினைவில் கொண்டு நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். ஹிப்போ நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு. தகவல்கள் வழங்கினார் வி. திவ்யபாரதி அவர்கள்.

0: பூவே பூச்சூடவா படத்திற்காக சித்ரா குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, இதில் புகைப்பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம். நேரம் 7:10. புத்தம் புது காலையிலே
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: சங்க தமிழர் மரத்திறன் உடையவராயினும் அறத்துறை வழுவி போர் செய்பவர் அல்லர். இருபெரு வேந்தர் போர் செய்வது கருதினால் ஒருவர் ஒருவர் நாட்டு வாழும் குருக்கன்மாராகிய அந்தனரும் பெண்டிரும் பிணி இழந்தோரும் மனமுறிந்து மகப்பெறாதோரும் என்னும் இவர்கட்கும் ஆணினங்கட்கும் ஏதம் உண்டாகாதவாறு யாம் போர் தொடங்குதும் ஆதலின் நீவிர் நுமக்கு பாதுகாவலாகிய இடத்தை அடைவீராக என்று முதற்கண் தெரிவிக்கும் இயல்பினராவர். மற்றும் பொருளாதாரத்திலும் அடிப்பிறக்கிட்டோரும் படை இழந்தோரும் முதலானவர் அவர் பொருது கொள்வார் அல்லர். எனவே மண்ணுயிர் காக்கும் மண்புடை வேந்தற்கு மரத்துணையினும் அறமே நிகழும் என்பதை அறியலாம். பகைவர் மேல் செய்யும் வன்கண்மையை பேராண்மை என்று சொல்வர். அவருக்கு ஒரு தாழ்வு வந்தாயின் அது தீர்த்து கொள்வதற்கு பொருட்டு கண்ணோட்டமுடன் உதவி செய்தலை அவ்வாண்மைக்கு கூர்மை என்று சொல்வர் என்றும் பொருளமைத்து வள்ளுவர் கூறிய பேராண்மை என்ப தருகன் ஒருவர்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்னும் குரட்பா ஈண்டு அறியற்பாளது. போர்தோறும் வெற்றியே பெற்று ராமனுடன் புரிந்த முதல் போரிலே படைகள் யாவும் பட்டொழிய குடையும் கொடியும் நிற்றொழிய தேரழிந்து முடியொழிந்து வில்லும் வம்பும் இன்றி பெருங்கையனாய் நாணத்தால் முகம் கவிழ்ந்து கால்விரலால் நிலத்தினை கீறி நின்றான். அப்பொழுது அவனது நிலைமையை கண்டிறங்கிய பெருந்தகையாகிய ராமன் அவனை நோக்கி அறத்தினால் அன்றி அதற்கு மாறாகிய மரத்தினால் அமர் வெல்லுதல் அமரர்க்கும் அரிது என்பதனை மனதில் உறுதியாக கொள்வாய். உன் ஊரில் உள்ள கலைஞருடன் சேருமாறு பறந்து செல்வாய். பாவி, இப்போதே என் கையில் இறந்திருப்பாய். நின் தனிமையை கண்டு இறங்கி யான் அச்செயலை நினைந்திலேன். உனக்கு துணையாக அமைந்த சேனைகளும் பிறவும் பெருங்காற்றினாலும் மோதுண்ட பூளை போல் ஆயினமை கண்டாயன்றோ? இன்று போய் போர் செய்வதற்கு நாளை வருவாய் என அருள் புரிந்தனன் என்னும் செய்தியை கம்பர் தெரிவிக்கும் செய்யுட்கள் இதோ. அறத்தினால் அன்றி அமரருக்கும் அகம்பகை கடத்தல் மரத்தினால் வரிதென்பது மனத்திடை வலித்தி பரத்தி நின்னுடும் பதிபுக கிளையொடு பாவி இரத்தி யானது நினைக்கியன் ஒளிமை கண்டிறங்கி ஆலையா உனக்கு அமைந்தன மாறுதம் மறைந்த பூலையாயின கண்ணனை இன்று போய் போர்க்கு நாளைவா என நல்கினான் நாயிலங் கமுகின் வாழைத்தாவும் கோசல நாடுடை வள்ளல் போன்ற செய்யுட்களால் அறிந்து இன்புறற்பாலன. இனி வீரச்சுவை ததும்பும் செய்யுட்களை காணலாம். சேரன் செங்குட்டுவனானவன் கண்ணகிக்கு சிறை கொணர்வது பொருட்டு வஞ்சி சூடி வடக்கு திசைக்கு புறப்பட துணிந்த பொழுது அதன் அமைச்சனாகிய வில்லவன் கோதை கூறுவது. கங்கை பேர் ஆற்றுக்கு கடுமுனல் நீத்தம் எங்கோமானை ஆட்டிய அன்னால் அரிய மன்னர் ஈரஞ்சு ஞாயிற்றுக்கு ஒரு நீயாகிய செழுவங்கோலம் கண்விழித்து கண்டது கடுங்குட்கூற்று இமிழ்கடல் வேறினது தமிழ்நாடாகிய இது நீ கருதினை யாயின் ஏற்பவர் முதுநீர் உலகின் முதுவதும் இல்லை என்பதாகும்.

0: அமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
1: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
2: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
1: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
2: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
1: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது? நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்? அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
2: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
1: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல் ஜீவன் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கு இடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும், முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின் போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயன்

0: தமிழகத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4,000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
1: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல்

0: மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். புத்தம் புது காலையில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இது இந்த இ சிகரெட்ஸ்ன்னு அதுவும் காமனாக இப்போ வேப்பிங்ன்றாங்க. இட்ஸ் பிகம் எ வெரி ஃபேன்சி டேர்ம் இல்லை. நாட் ஒன்லி அமங்ஸ்ட் யங்ஸ்டர்ஸு, ஈவன் அமங்ஸ் க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு மித்து. பீப்புள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஜென்ரல் பப்ளிக்கு இ சிகரெட்ஸ் வந்து, அதாவது இது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. பட் தி எண்ட் அப் ஸ்மோக்கிங் இ சிகரெட்ஸ் வேப்பிங், which they think is good, is a good replacement for cigarette in the sense, சிகரெட்டில் இருக்க ஆபத்து இதில் கிடையாது. அந்த கார்சினோஜன்ஸ் இருக்குன்னு சிகரெட்ஸ் அது வந்து இதில் கிடையாது. ஸோ இதனால் கேன்சர்லாம் வராது, வேறு வியாதிகள் வராது அப்படின்றது நினச்சிட்ருக்காங்க. பட் இது வந்து ஒரு மித்து, உண்மை இல்லை, டோட்டலான போய். ஏன்னா மெயினாக நான் என்ன சொன்னேன், சிகரெட்ஸில் ஆக்சுவல் சிகரெட்டில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுல நிக்கோட்டின் இஸ் அன் அடிக்டிவ் ப்ராடக்ட். பட் கூட வந்து நிறையா கார்சினோஜன்ஸ், அஸ்டால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட், பென்சீன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதே இது இதுலேயும் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அஸ்டால்டிஹைடு, ஃபார்மால்டிஹைடு, அப்புறம் அக்ரோலின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், விச் அது இட்ஸ் ஆக்சுவலி அ கார்சினோஜெனிக் ப்ராடக்ட், கேன்சர் காசிங் ப்ராடக்ட். அது வந்து இ சிகரெட்ஸில் இருக்குன்றது மக்களுக்கு தெரியல. மெனி பீப்புள் திங்க் ஓகே நிக்கோட்டின் மட்டும், அந்த நிக்கோட்டில் ஃபீல் கிடைக்குது அப்படின்ற ஒரு இதில், சரி நம்ம சிகரெட்டில் இருக்க டேஞ்சர்ஸ் எல்லாம் இதில் கிடையாது அப்படின்னு நினச்சி ஃபால்ஸாக தே சார்ட் ஆஃப் கெட் ஹுக்ட் இன்டு இ சிகரெட்ஸ் வேப்பிங். பட் அதெல்லாம் வந்து தெரியணும், அது வந்து ட்ரூ கிடையாது. இதுலேயும் எல்லாவது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும், ஆஸ்துமேட்டிக் ஆவாங்க ஓகே இ சிகரெட்ஸ். ஏன்னா அதில் நான் சொன்னால இதுலேயும் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு, சப்ஸ்டன்சஸும் இருக்கு. அண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், தட்ஸ் எ டிஃபரென்ட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஃபார்ம்ட், விச் இஸ் பீங் எமிட்டட். ஸோ தட் ஆல்சோ கேன் பி ஹார்ம். நாட் ஒன்லி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது, பட் ஈவன் கேன்சர்ஸ், ஈவன் 75-80% கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அதில் இருக்கிறதே தான் இதுலேயும் இருக்குது, கார்சினோஜன்ஸும் இருக்குது. பட் அந்த ஃபீல், சிகரெட் குடிக்கிற அளவுக்கு அந்த என்னென்னா ஒரு அடிக்ஷன் தானே, நிக்கோட்டின் காசஸ் அடிக்ஷன் சொன்னேன், இதுலேயும் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம. இது ஒரு ஒரு அதான் குவிட் பண்ணணுன்றதுல தான் ஆரம்பிச்சு, பட் ஆனால் இது ஒரு ஸ்டைலுக்காக குடிக்கிறது அவங்களுக்கு வந்து, தே ஸ்டில் ஹாவ் டு, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் அவங்களுக்கு, ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அடுத்தது அவங்க நெக்ஸ்ட் வேலை பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஸோ ஆக்சுவலி. ஸோ போத் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் தான், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் அவ்வளோ. இ சிகரெட்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரி அசிடால்டிஹைட் இருக்குது, ஃபார்மால்டிஹைட் இருக்குது, இதெல்லாம் நோன் டு காஸ் கேன்சர்ஸ், லங் கேன்சர்ஸ், யூரினரி பிளாட கேன்சர்ஸ், அந்த மாதிரி பென்சின் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் அக்ரோலின் ஒரு மெயின் பை ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து டெஃபினட்டாக கேன்சர் காசிங் ஏஜென்ட். அதனால் இ சிகரெட்லேயும் இ சிகரெட்னாலையும் கண்டிப்பாக கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் இங்கே அழுத்தமாக சொல்லிக்கவே விரும்புகிறேன். நாட் ஒன்லி குவிட் ஸ்மோக்கிங், குவிட் வேப்பிங், குவிட் ஸ்மோக்கிங் டோட்டலி. அதான் தட்ஸ் மை அட்வைஸ் டு பப்ளிக்.
2: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, எமது 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 தேஸ் ஹெல்

0: டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.
1: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலையிலேனே இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா? பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ. 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டுருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்துமாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்துக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவி கிட்ட உனக்கு

0: வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கு. சுவாமிநாதன் அவர்கள்.

0: நான் கடவுள் படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:40:25. புத்தம் புது காலையில் இனி கேட்போம்.
5: உலக தென்னை தினம் சிற்றுரை கேட்கலாம்.
6: இன்று சர்வதேச தென்னை தினம். நமது அன்றாட வாழ்வில் தேங்காய் இன்றியமையாத இடத்தை பெற்றுள்ளது. உடல் வெப்பத்தை தணிக்கும் இயற்கை பானமாக இளநீர் விளங்குகிறது. சமையல் மற்றும் கோவில் வழிபாடுகளில் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேங்காயில் இருந்து தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் சமையலுக்கும் தலைமுடி பராமரிப்புக்கும் பயன்படுகிறது. மேலும் தேங்காய் மட்டையிலிருந்து கயிறு தயாரிக்கப்படுகிறது. தென்னை ஓலைகள் பாரம்பரிய கூரை வேயும் பணிகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு தென்னை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனித வாழ்க்கைக்கு பயனளிப்பதால் அது கற்பக விருட்சம் என்று போற்றப்படுகிறது. அத்தகைய தென்னை மரத்தை போற்றும் நாளாக இன்று சர்வதேச தேங்காய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தென்னை சாகுபடியை ஊக்குவித்தல், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உலக அளவில் பிரபலப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் ஆசிய மற்றும் பசிபிக் தென்னை சமூக அமைப்பு, அதாவது ஏசியன் அண்ட் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி, 2009 சர்வதேச தென்னை தினத்தை அறிவித்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2026 கருப்பொருள் தேங்காய் ஆரோக்கியம், நிலைத்தன்மை, விவசாயி வளம் என்பதாகும். உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தோனேஷியா முதலிடத்திலும், பிலிப்பைன்ஸ் 2 இடத்திலும், இந்தியா 3 இடத்திலும் உள்ளது. உலகின் மொத்த தேங்காய் உற்பத்தியில் சுமார் 20% பங்களிப்பை வழங்கும் இந்தியா ஆண்டுதோறும் 2,200 தேங்காய்களை உற்பத்தி செய்கிறது. மாநில அளவில் தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகியவை தேங்காய் உற்பத்தியில் முன்னணி மாநிலங்களாக உள்ளன. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் 625 அதிகமான தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இயற்கை வளம் நிறைந்த தேங்காயையும் அதனை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கும் அனைவரும் பங்களிப்போம்.
5: உலக தென்னை தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: காதலன் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வியல் குமார் அவர்கள் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:45. ஆகாஷவாணி புத்தம் புதுகாலில் இனி செல்வோம்.
1: நகர்வலம். மெட்ரோ வசமாகிறது, மேம்பால ரயில் சேவை.
2: மக்கள் மெட்ரோ என்பது பல்வேறு பிரிவினர் வாழும் நகர்பகுதியாகும். தமிழகத்தின் 12,000 கிராமங்களிலிருந்து வரும் இளைஞர்கள் வாழ்வற்றோர், வகையற்றோர், திக்கற்றோர், திசையற்றோரை வரவேற்பது இந்த மெட்ரோக்கள் தான். வாழ வைப்பதும் இந்த மெட்ரோக்கள் தான். அதனால்தான் பிழைப்பு தேடி மெட்ரோக்களுக்கு வருகிறார்கள். இங்கு ஒவ்வொரு நாளும் மக்களின் வருகை போக்குவரத்து மேம்படுவதால் இந்த நகரங்களின் போக்குவரத்து வசதிகளுக்கு முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அதை ஈடுகட்ட அல்லது மேம்படுத்த அரசுகள் போக்குவரத்து வசதிகளை அனைத்து துறைகளிடமும் செய்து வருகின்றனர். கப்பல்கள், பஸ்கள், லாரிகள், கார்கள், ஷேர் ஆட்டோக்கள், ரயில்கள், விமானம் என்று புதிது புதிதாகவும் வசதிமிக்கதாகவும் பிரிட்டிஷார் ரயிலை 1875 அறிமுகப்படுத்திய காலத்திற்கு பின்பு பேருந்து இடப்பெயர்ச்சிக்கு உதவியதாக இருந்தது. ஏழை எளியவர் அதை பயன்படுத்தி கொண்டனர். இப்போது மெட்ரோ ரயில் வரை வந்துவிட்டோம். சில ஆண்டுகளுக்கு முன் மெட்ரோ ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது வரை அது பேசு பொருளாகிவிட்டது. பேஸ் 1 அறிமுகப்படுத்தப்படும் ரயில்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டவை. அவை கவர்ச்சிகரமாக உள்ளன. பயண கட்டணமும் நார்மல் தான். ஏழைகளின் விமானம் என்று போற்றப்படும் மெட்ரோ ரயில் பயணம் சுகமானது. பிரமிக்கப்பட்ட அந்த மெட்ரோ வாகனங்களை பரவலாக பல வழித்தடங்களில் விட்டனர். இப்போது புது வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அனுபவத்தில் சென்னை வாசிகள் பேஸ் 2 என்று சில வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் விட கோரினர். விடப்பட்டது மெட்ரோ ரயிலும். அது சென்னையை பொறுத்தவரை கடற்கரையிலிருந்து பரங்கிமலை வரை மெட்ரோ ரயில் வேண்டும் என்று கோரிக்கை. மக்கள்தானே எஜமானர்கள். அரசு அக்கறையுடன் அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அது செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து வேலையை ஆரம்பித்தும் விட்டது. அந்த பகுதியின் நெருக்கடியான போக்குவரத்துக்கு இது உதவும். மக்களும் மகிழ்கின்றனர். அங்கே பேசு பொருளானது மெட்ரோ திட்டம்தான். தங்கள் பகுதியில் முன்பு பறக்கும் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்றால், மெட்ரோ ரயில் வரப்போகிறது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்கள் தொடர்ந்து புதுமையான ரயில் அறிமுகமாகும் பகுதி என்ற பெயர் வாங்க ஆர்வமாக இருக்கின்றனர்.
1: மெட்ரோ வசமாகிறது, மேம்பால ரயில் சேவை. எழுதியவர் பாலு மணிவண்ணன், வாசித்தவர் விஜய்.
0: சென்று வந்தோம் நகர்வலம். இனி கேட்கலாம் சாமி ஸ்கொயர் திரைப்படத்திற்காக விக்ரம், கீர்த்தி சுரேஷ் பாடியுள்ள பாடலை.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள்

0: நிலையத்தில் நேரம் இப்போது 7:55. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 2 வேர்ல்ட் கோகனட் டே, உலக தென்னை நாள் கொண்டாடப்படுகிறது. தென்னையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக 2009 இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. தென்னை கற்பக விருட்சம். தென்னையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பலன் தருபவை. அதே போல தென்னை வேரிலிருந்து குருத்து வரை எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் மிக்கவை. நமது அன்றாட உணவில் 2.5 கலந்து விட்டது தேங்காய். வெங்காயம் தேங்காய் இல்லாமல் நம் வீட்டு பெண்மணிகளுக்கு சமையலே ஓடாது. விருந்து, விழாக்கள், பண்டிகைகள், சடங்குகள்னு எல்லா இடத்திலும் தேங்காய் நீக்கமர இடம் பிடிச்சிருக்கு. தேங்காயில் உள்ள லாரிக் அமிலம், காப்ரிக் அமிலம் ஆகியவை வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை எதிர்க்கும் சக்தி கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது. தேங்காயில் உள்ள ஓர் அமிலம் நமது உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்க வல்லது. சுப்பிரமணியன் சார், உங்ககிட்ட தோப்பு இருக்குமே? இல்லைன்னா தான் ஆச்சரியம். புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு உட்பட்ட தாது பொருட்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்து என உடல் இயக்கத்துக்கு தேவைப்படும் அனைத்து சத்துக்களும் தேங்காயில் அடங்கியிருக்கு. தென்னையிலிருந்து கிடைக்கும் இளநீரை பற்றி கடுதாசியில் எழுதணுமா? இளநீர் உடல் சூட்டை தணிப்பதோடு ஆரோக்கியத்துக்கும் வித்திடும். சிறுநீரகம், அதில் வரும் கல் போன்ற பிரச்சனைகளுக்கு அருமருந்து இளநீர். ஏன், எல்லா நோயாளிகளுக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முதல் ஆகாரம் இளநீர் தான். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது தேங்காய்ப்பால். தேங்காய்ப்பாலில் கசகசா, பால், தேன் கலந்து குடித்தா வறட்டு இருமல் சரியாயிடும். வயிற்று புண்ணை போக்க வல்லது. உடல் வலிமையை அதிகரிக்க தேங்காய்ப்பால் குடிக்கணும். சித்த மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகளில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுது. தீப்புண்களில் தேங்காய் எண்ணெயை தடவி வந்தால் விரைவில் குணமாகும். தேமல், படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கு தயாரிக்கப்படும் மருந்தில் தேங்காய் எண்ணெய்க்கு முக்கிய இடம் உண்டு. தேங்காய்ப்பால் நச்சு முறிவாக பயன்படுத்தப்படுது. வயதாவதால் ஏற்படும் சரும சுருக்கங்கள், சரும தொய்வு போன்றவற்றை தவிர்க்க காப்பர், வைட்டமின் சி அடங்கியுள்ள தேங்காய் பாலை சருமத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம்னா இளமை பொலிவு கிடைக்கும். சுப்பிரமணியன் சார், நாம் பயன்படுத்துகிற தேங்காய், அதில் உள்ள பருப்பு, தென்னமட்டை, வயதான தென்னை மரம் தவிர மற்ற பயன்பாடுகள் எவ்வளவு பார்த்தீங்களா? மத்தம் தைலம், கற்பூராதி தைலம், நீலி பிரிங்காதி தைலம், வெப்பாலை தைலம், பொடுதலை தைலம் ஆகியவற்றின் தயாரிப்பில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுது. இதில் இருக்கும் வைட்டமின் இ முதுமையை தள்ளி போடும். தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும். நமது மாநிலத்தின் மேற்கு மாவட்டங்கள், தெற்கு கன்னியாகுமரி மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் தென்னை எப்படி ஒரு முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுதோ அதே போல எங்கெங்கு வாய்ப்பு இருக்கோ அங்கங்கே 1-2 தென்னம்புள்ளையை வச்சு பராமரிக்கணும்னு உலக தென்னை நாளில் ஓர் உறுதி ஏற்க வலியுறுத்துவது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
4: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
3: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
4: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம

0: நாட்டுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
0: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: நேரம் 8 மணி.
3: ஆகாஷ்வாணி இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இ அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநராவார்.
4: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
5: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்:
4: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை, உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
5: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன், கைவினைப் பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிகளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு, பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கின்றது. இந்த துறையின் எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தென்னை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டுப் பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90 மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது. தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவு பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு

0: பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை உலக தென்னை தினத்தையொட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஈ. அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள்

0: பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊற்றலாம். மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான்.
0: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: Indian forensic team begins DNA analysis to identify flash flood victims in Nepal. And India's leading shuttlers Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma to begin their campaigns at China Masters Super 750 in Shenzhen today. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் புத்தம் புது காலையிலேயே கேட்போம் திரை இசை பாடல்களை திரைகானத்தில். முதலில் பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: உயிர் உரம் என்ன பயன் நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா, நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் காற்றுலையும் இருக்குது. காற்றுல பார்த்தீங்கன்னா 78% வரைக்கும் நமக்கு தழைச்சத்து இருக்குது. அந்த காற்றில் உள்ள தழைச்சத்தை உங்கள் பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் திறனை வந்து அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, பயிரோட வளர்ச்சி, காய் பிடிக்கும் திறன், இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்கிறது.
0: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்தில் அடுத்து வெந்து தணிந்தது காடு படத்திற்காக மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 350

0: ₹4, SCST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி

0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அடுத்து நெற்றிக்கண் படத்திற்காக சித் ஸ்ரீராம் கிரீஷ் பாடியுள்ள பாடல்.

நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் புத்தம் புது காலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் முதலில் பிரணத்தோஸ்மி தேவம் என தொடங்கும் துளசிவனம் கிருதி, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து நீவே நனு புரோவோ வலேனம்மா. பாலாஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. தர்பார் ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அடுத்து சாரசமுகி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரை இயற்றியது. கவுடமல்ஹார் ராகம் ரூபக தாளம்.

நேரம் 9:24 45 ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா.

இன்றைய அரங்கிசையில் இதுவரை டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கன்றிரா.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி சென்னை, மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் எஜமான்.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சித்ரா மனோ பாடிய பாடல், படம் திருடா திருடா.

0: நிறுத்துங்க, என்ன ராகம் பாடுறீங்க?
1: ஏ ஸ்ரீரஞ்சனிதான்.
0: ஸ்ரீரஞ்சனியா? இது ஸ்வரத்துக்கெல்லாம் ஜுவரம் வந்து அழப்போகுது.
1: இப்ப பாரு.

ஆத்மா திரைப்படத்தில் டி என் சேஷகோபாலன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி குரல்களில் படம் சின்னமா பிள்ளை.

ஒழித்து பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கும் பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: கேட்கலாம் ரெட் திரைப்படத்திற்காக கே அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அட
1: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு பத்துக்கு சங்கீத சாரல், விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் பனை எண்ணெய் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி.
1: கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து நம்ம உணவு முறையில் வந்து கரெக்டாக இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆஸ் அ டயட்டிஷியனாக நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்கு.

0: அங்கு பேசலாம் ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும். ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். நம் கண்களை பாதுகாப்போம். தகவல்கள் உங்களுக்காக. வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், வாட்டர் கலரிங் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 விளையாட்டரங்கம்.
1: எஸ்டிஏடி மூலமா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பெட்ரோஸ் பெட்ரோசியன். நான் 11th வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்னை பார்த்து நீ நல்லா ட்ரிபிள் ஜம்ப் ஆகுவேன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் இயர் போல தான் என்னை வந்து டீம்ல ஏற்றுக்கிட்டு நாங்கள் அப்படியே ட்ரைனிங் நல்லா போகுது.
0: மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி என்று கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் தினந்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவரையும் தண்டபாணி, 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்,

0: காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி இரவு 9:30 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. India continues to extend all possible assistance to Nepal in the ongoing rescue and relief efforts. The fifth Indian aircraft carrying relief and rescue assistance has departed for Nepal today. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar said that the aircraft is carrying an 11-member rescue team equipped with specialized equipment along with 5.5 tons of essential medicines. Meanwhile, a 19-member Indian forensic team has begun analyzing DNA samples alongside forensic experts to assist in identifying people affected by the recent flash floods in Nepal. The Indian Embassy said that the team commenced the analysis at the Nepal Police Central Forensic Science Laboratory and the National Forensic Science Laboratory in the Kutmaltar area of Kathmandu Valley. According to the Nepal Police, 1,068 people have been recovered by yesterday evening, of which 400 had been only partial remains, complicating the identification process. The police said 4,606 people remain unaccounted for, including 583 foreigners, raising concerns that the death toll could increase further. Prime Minister Narendra Modi will address the valedictory session of Departmental Summit of Jal Shakti Ministry in New Delhi today. The two-day departmental summit commenced yesterday is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit is bringing together centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans.

0: இதுவரை சங்கீத சாரலில் விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சீரா. இரவு 9:30 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே

0: தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜ்சேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PMJJBY வருஷத்துக்கு 436 ரூபா, அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக இருந்தாங்கன்னா SBI-லேயும் 2 லட்சம், JBI-லேயும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் வீட்டுக்காரர் சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதில் இன்சூரன்ஸ் மூலியமா 2 லட்சம் கிடைச்சிது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேர்ல போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேரம் 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலியமா எனக்கு 2 லட்சம் ரூபா வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபா கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்து ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்க

0: எடுத்து ஒடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரன், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், ஹோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சியு ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கப்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்நாட்களில் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 14-16 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.4-1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15-16 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3-1.5 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 16-19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2-1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.4-1.7 மீட்டராக இருக்கக்கூடும். சென்னை பகுதிகளில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.3-1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கடலூர் கடலோர பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம்

பொம்பரை 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் 1.5 முதல் 1.9 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும்.

6 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 8 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை எம்எல் ஸ்ரீகாந்த் குழுவினர் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் சுத்த சத்வானந்தா. இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்கலாம். இந்தியாவில் சமையல் எண்ணெய் என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அன்றாட உணவு தேவையிலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், உணவு பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் சமையல் எண்ணெய்க்கான தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் அளவு நாட்டின் மொத்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக இந்தியா அதிக அளவில் சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. குறிப்பாக பாமாயில் இந்தியாவின் சமையல் எண்ணெயை இறக்குமதியில் முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. இந்த இறக்குமதி சார்பை குறைத்து நாட்டிலேயே சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் நோக்கத்துடன் மத்திய அரசு சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் பாமாயில் என்ற முக்கிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் ஆங்கில பெயர் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் ஆயில் பாம் என்பதாகும். இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சமையல் எண்ணெய் துறையில் தன்னிறைவை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். இத்திட்டம் 2021 மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலம் பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பாமாயில் என்பது எண்ணெய் பனை மரத்தின் பழங்களிலிருந்து பெறப்படும் ஒரு முக்கியமான தாவர எண்ணெயாகும். குறைந்த நிலப்பரப்பில் அதிக அளவு எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களில் பாமாயில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் மட்டுமின்றி சோப்பு, அழகு சாதன பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்கள் தயாரிப்பிலும் பாமாயில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக பாமாயிலுக்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேவை அதிகமாக உள்ளது. இந்த அதிகமான தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பது பொருளாதார ரீதியாகவும் வேளாண் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் இறக்குமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா, பாமாயில் உள்ளிட்ட எண்ணெய்களின் விலை அதிகரிக்கும் போது அதன் தாக்கம் இந்தியாவின் உள்நாட்டு சந்தையிலும் ஏற்படுகிறது. இதனால் சமையல் எண்ணெய்களின் விலை உயர்வதோடு நாட்டின் அந்நிய செலாவணி வெளியேற்றமும் அதிகரிக்கிறது. எனவே வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெயை உற்பத்தி செய்வது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியமானதாகும்.

0: இதற்கான நீண்டகால தீர்வுகளில் ஒன்றாக பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்துவதை மத்திய அரசு கருதுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பாமாயில் சாகுபடியின் பரப்பளவை அதிகரிப்பதுடன் ஏற்கனவே சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தரமான பாமாயில் நாற்றுகள் வழங்குதல், புதிய தோட்டங்களை உருவாக்குவதற்கான உதவி, தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஆதரவு, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் அறிவியல் முறையில் பாமாயில் சாகுபடியை மேற்கொள்ளவும் அதிக உற்பத்தியை பெறவும் வழிவகை செய்யப்படுகிறது. பாமாயில் ஒரு நீண்டகால பயிராக இருப்பதால் நடவு செய்த உடனடியாக விவசாயிகளுக்கு முழுமையான வருமானம் கிடைப்பதில்லை. மரங்கள் உற்பத்தி நிலையை அடைய சில ஆண்டுகள் தேவைப்படும். இந்த இடைக்காலத்தில் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைப்பதற்காக ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதும் இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இதன் மூலம் பாமாயில் மரங்கள் முழுமையான உற்பத்தி நிலையை அடையும் வரை விவசாயிகள் மாற்று பயிர்கள் மூலம் வருமானம் பெற முடியும். தமிழ்நாட்டிலும் பொருத்தமான பகுதிகளில் பாமாயில் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் நிதியுதவி, தொழில்நுட்ப வழிகாட்டுதல், தரமான நாற்றுகள் மற்றும் பிற ஆதரவுகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பாமாயில் சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு நீண்டகால வருமான வாய்ப்பாக அமையக்கூடும். உற்பத்தி அதிகரிப்பு, இறக்குமதி குறைப்பு, விவசாய முன்னேற்றம், தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செயல்படும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்வதற்கான முக்கியமான முயற்சியாக அமைகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi will address the valedictory session of the departmental summit of Jal Shakti Ministry in New Delhi today. The two-day departmental summit commenced yesterday is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit is bringing together the centre and the states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The summit is focusing on four key areas covering timely implementation of water infrastructure projects, Jal Sanchay Jan Bhagidari, Catch the Rain, Drinking Water Source Sustainability and Jal Jeevan Mission 2.0. World Bank President Ajay Banga has said India has the potential to grow beyond its current 7-8% trajectory. Mr. Banga described the country's latest economic performance as robust despite global energy pressures, trade uncertainty and the impact of El Nino. In an interview on the sidelines of the G20 finance ministers meeting in Asheville at North Carolina in the US, Mr. Banga said the latest growth figures reflected the strength of India's underlying economy. The World Bank chief said he had discussed tourism and MSME opportunities with Finance Minister Nirmala Sitharaman on the sidelines of the G20 Finance Ministers meeting. The death toll from the devastating floods in Nepal has crossed the 1,100 mark. According to Nepal's National Disaster Risk Reduction and Management Authority, as many as 1,114 bodies swept away by last week's deadly floods had been recovered till date. The highest number of bodies had been recovered in southern Chitwan district, followed by Nawalparasi East. Authorities said 95 bodies have so far been identified and handed over to their relatives. Around 4,000 people remain out of contact, including government employees, security personnel, elected representatives, foreign nationals, Nepalese accompanying foreign tourists, local residents and workers employed at hydropower projects. Meanwhile, the whereabouts of many people reported missing from 11 flood-affected hydropower projects remain unknown as rescue efforts have so far produced limited results. According to the Independent Power Producers Association in Nepal, the status of 983 people associated with 11 hydropower

0: നേരം 1:15
1: ആകാശവാണി എണ്ണുയിർ തോളി. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி.

0: இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோட அதை சரியான முறையில எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடுற ஆரோக்கியமற்ற உணவு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல நம்ம மனநலத்தையும் பாதிக்குது. அதனால இந்த ஊட்டச்சத்து வாரத்துல உணவுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி, ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்கள். ரொம்ப ஆரோக்கியமான உணவா இருந்தா கூட அதை நம்ம எடுத்துக்கிற முறைய பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
1: கண்டிப்பா, எல்லா உணவுலயுமே ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கிழங்கு வகைகள் எடுத்துட்டோம்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அதிகமா இருக்கு. அதே இது பயறு பருப்பு வகைகள் எடுத்துட்டோம் புரதச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபுட்லயுமே நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதுன்றத கரெக்டா அனலைஸ் பண்ணி அந்த பர்சன்ஸ் அந்த ஃபுட் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் நல்லா இருக்கும், அவங்க ஹெல்த்தியா லைஃப் லாங் இருக்கலாம். ஸோ எவ்வளவு தூரத்துக்கு ஃபுட்டை கரெக்டா நம்ம சூஸ் பண்றோமோ அதே மாதிரி அதை குக் பண்ற விதமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே எதுல தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரெஷர் குக்கிங்னு நம்ம நினைச்சிட்டு நிறைய வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்றோம், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணி கீழே ஊத்திடும். ஸோ அந்த தண்ணியை எடுத்து வச்சு அது ஒரு சூப்பாவோ இல்ல குழந்தைங்களுக்கு வந்து அது தண்ணிக்கு பதிலாக அது ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்சதா இருக்கனால நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஃபுட்டு தேவையோ நியூட்ரியன்ஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ கரு சுமக்கும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போது எடுத்துக்கிற சாப்பாடு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி எடுத்துக்கிறது இல்ல.
1: கண்டிப்பா.
0: அப்ப தாய்ப்பால் கொடுக்கறவங்க வந்து என்ன மாதிரியான

0: உணவுகள் எடுத்துக்கணும்.
1: இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் பிரெக்னண்டா இருக்கிறப்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய காரணங்கள்னால ஃபுட்டு மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடும். முக்கியமா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளைங்களை பாத்துக்கணும், ஒர்க் ஸ்கெடியூல். ஸோ இதனால வந்து ஃபுட்டு வந்து ப்ராப்பரா எடுத்துக்காதனாலேயே அவங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு பிரெக்னன்சி அப்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி லாக்டேட்டிங் பீரியட், அதாவது பால் கொடுக்கும் நேரத்திலையும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வச்சு நல்லா சாப்பிட்டோனாலே நம்மளுக்கு பால் நல்லா ஊறும். சப்போஸ் இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவோம் நாங்கள். ஸோ டெக்னிக்கலாக கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா பால் ஊறும் ஃபுட்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்குறப்ப பெருஞ்சீரகம், நம்ம வீட்டிலேயே இருக்கல பெருஞ்சீரகம், வெந்தயம், கீரை வகைகள், பாதாம், அப்புறம் எல்லா ப்ரோட்டீன் சோர்ஸ், எக்கு, நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண பண்ண பால் நேச்சுரலாகவே ஊறிடுது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஃபுட்டு நம்மளால கரெக்டாக எடுத்துக்க முடியலை, நமக்கு நிறைய வொர்க் ஸ்கெடியூல் இருக்கு, வொர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கும் அப்படின்னா இந்தந்த ஃபுட்ஸை வந்து நம்ம டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பேபிக்கும் ப்ராப்பரான நியூட்ரிஷன் நமக்கு வந்து போகும்.
0: அதே மாதிரி இப்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரீமெச்சூர் பேபி, குறைந்த மாதத்திலே வந்து குழந்தை பிறந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப வந்து ரீசெண்டா அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரம்ப கால உணவுகள் வந்து எப்படி இருக்கும்?
1: ஆக்சுவலா ப்ரீ டேர்ம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து குறை மாசத்துல பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இன்கேஸ் இப்பயும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்றோம். அண்ட் ஆல்சோ இப்ப வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கனால அது அவ்வளவா வெளியில தெரியறது இல்ல, அவங்களுமே ஹெல்தியா வந்துறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். லைக் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரீ மெச்சூர்ட் பேபியா இருந்தாலும் ஓகே, நார்மல் டேர்மில் பிறந்த பேபியாக இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக 6 மந்த்ஸுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் கம்பல்சரி. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸுமே மதர்ஸ் மில்க்லேருந்து தான் வரும், ஆன்டிபயோட்டிக்ஸ் அதில் தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ மதர்ஸ் மில்க் எக்காரணத்தை கொண்டும் நிப்பாட்டக்கூடாது, கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக 6 மந்த்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்க்ளூசிவ்னு நம்ம சொல்கிறப்ப தண்ணி கூட சேர்க்காம அந்த குழந்தைங்களுக்கு வெறும் பால் மட்டும்தான், தாய்ப்பால் மட்டும்தான் போகணும், தண்ணி நம்ம கொடுக்கக்கூடாது. முன்னாடி காலத்துலலாம் 3 மந்த்ஸ் முடிஞ்சு 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சாலிட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து WHO கைட்லைன்ஸ், கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்னென்னா 6 மந்த்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸாக நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கெலாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நேச்சுரலாகவே வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, பிலோ 2 தான் இருப்பாங்க, 1.2, 1.9 அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து அயன் ஃபார்ட்டிஃபைட் சீரியல்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அயன் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன கொடுக்கலாம், எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை மேஷ் பண்ணி கொடுக்கலாம். பியூரிட் ஃபார்ம்ல இருக்கிறது நல்லது. இன்கேஸ் நம்ம இப்போ செர்லாக் அந்த மாதிரி நம்ம போறோம் அப்படின்னா அயன் ஃபார்ட்டிஃபைட் சீரியல்ஸாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பீடியாட்ரிக் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் ஒவ்வொரு பேபியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ப்ரீ டேர்ம் அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்.
0: இப்போல்லாம் வந்து உடல் பருமன் அப்படின்றது வந்து ரொம்பவே சர்வசாதாரணமாக போச்சு. அதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடாம, பசி எடுத்தால் கூட சாப்பிடாம பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த உடம்பை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க எடுக்கிற முயற்சி வந்து சரியா இல்லை அந்த மாதிரி இல்லாமல் வேற என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து நம்ம உணவு முறையில் வந்து கரெக்டாக இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அஸ் அ டயட்டிஷியனாக நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, பேக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க, ரெண்டு பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்ண போயிருப்போம், ஈஸியாக எதை எடுத்து கிடச்சி குக் பண்ண முடியுமோ, ஒரு ஃப்ரை கேக்குதா அந்த குழந்தை டக்குன்னு எண்ணெயில் பொறிச்சதை வச்சு கொடுக்குறது. ஸோ இது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் மெயின் ரீசன் ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிடாம உடம்பை குறைக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு தான் வந்து வெயிட்டை வந்து கரெக்டான முறையில் நம்ம குறைக்கணும்ன்றது முக்கியமா இருக்கு. இதுக்கு வந்து அவேர்னஸ் ஒரு காரணம், யாருக்குமே ப்ராப்பரா ஒரு புரிதலே இல்லை வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும்ன்றது. அண்ட் இந்த சாப்பாடு விட்டுட்டு உடம்பை குறைக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது உடம்புல, அது உடனே தெரியாது, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அதை தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமாக நம்ம சொன்னோம்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. இப்போ நம்ம மேஜராக நம்ம பேசக்கூடியதே வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு மட்டும்தான். ஸோ இந்த சாப்பாடு முறையை ஸ்கிப் பண்ணுறதுனால ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. ஸோ இதனால நிறைய பின்விளைவுகள் வருது லேட்டர் லைஃப்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு, பட் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிளாட்டிங் ஆகுது, கேஸ் ட்ரபிள் வருது. ஸோ கட் இஷ்யூ ஆகிறாக தூக்கம் முடி உதிர்தல், ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப கால சிம்டம்ஸ். ஸோ இப்போயே நம்ம சுதாரிச்சு அதை நம்ம மாத்தலைன்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி பெரிய பிரச்சனை வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராப்பரான ஒரு ஹெல்த் கேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு

0: டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க பாடிக்கு என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும், எவ்வளோ கேஜி ரெடியூஸ் பண்ணணும் உங்க ஹைட்டுக்கு, ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அப்பதான் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் எந்த கான்சிக்வன்சஸும் இல்லாம.
1: இப்போ ஒரு சிலர் நாங்க சொல்லி கேள்விப்படுறோம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல அதுல வந்து கலோரிகள் வந்து கணக்கு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க, அதை எப்படி வந்து அதை கேல்குலேட் பண்றது?
0: ஒரு ப்ரொஃபஷனலால தான் அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ரைஸ்ல எல்லாராலையுமே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பிளேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல காப்பங்கு சாதமும் மிச்சம் அரைப்பங்குக்கு காய்கறிகள் பழங்கள் எடுத்துட்டு இன்னொரு காப்பங்குக்கு வந்து நம்ம பருப்பு பயறு வகைகள் எடுத்துக்கிறது கம்ப்ளீட் மீலா இருக்கும். ஸோ இந்த பிளேட் அந்த கான்சிக்வன்சஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே பெட்டர் தான் அது.
1: இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காலையில வந்து ஃபுல் வயிறுக்கு சாப்பிடணும், மதியம் வந்து மீடியமாகவும், நைட்டு வந்து இன்னும் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஆக்சுவலாக இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேன். நம்மளோட மெட்டபாலிசம், நம்மளோட டைஜஷன் பவர் வந்து மார்னிங் இருக்கிற ஆக்டிவ்னஸ் மாதிரி நைட்டு இருக்காது. ஸோ பாடிக்கு வந்து ரெஸ்ட்ன்ற டைம் வந்து நைட்டு மட்டும்தான். ஸோ மார்னிங் இருக்கிற ஆக்டிவ்னஸ் நைட் இருக்காது இல்லை, நம்ம நேச்சுரலாகவே நம்ம பாடி அப்படி தான். ஸோ ஆக்டிவாக இருக்க டைம் மெஜாரிட்டி நிறையா ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நிறையா ஃபுட்ஸ்னால் கேலரி ரிச்சாக இருக்கிற மாதிரி, அதாவது ஹெவியாக இருக்க மாதிரி, சிறுதானியமாக இருக்கட்டும், இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். மதியம் அரிசி சார்ந்த உணவும் காய்கறிகளும் எடுத்துக்கிறது நல்லது. நைட் வந்து கோதுமை சார்ந்த உணவு எடுத்துக்கிறது இன்னும் நல்லது, ஏன்னா அது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கும் வயிறு.
1: அதாவது ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து 10-12 பிள்ளைங்களை வச்சு நல்லபடியா வளர்த்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப 1-2 தான் வச்சிருக்கோம். ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான உணவுகளை கொடுக்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். டக்குன்னு வேணாம்னு சொல்லிடுறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரியான உணவுகள் வந்து நாங்க கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லுங்களேன்.
0: இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன். ஆக்சுவலா வந்துட்டு எங்க வீட்லயே வந்து சொல்லுவாங்க, அம்மா எப்படி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரிதான் குழந்தை சாப்பிடணும். ஆஸ் எ பேரண்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும், ஏன்னா நம்ம பேரண்டா ஒதுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ஸும் ஒதுக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்ம சாப்பிட மாட்டோமே, அப்ப நமக்கு வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கிட்ஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸோட எக்ஸ்போஷர் வந்து பை பர்த்ல இருந்தே அவங்களுக்கு அதிகமா இருக்கு. நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு போறோம், டுவெல் லைஃபை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது, ஹோம் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் நம்மளால அஸ் அ பேரண்டா பேலன்ஸ் பண்ண முடியாததுனால நம்ம நிறையாவது வந்து ஈஸிலி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஃபுட்ஸ் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் இருக்கு, ஸோ அதுல நான் வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே நூடுல்ஸ்ல இருக்கிறது வேக்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெகுலரா கன்சியூம் பண்ற மாதிரி ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா அதோட டைஜஷன் வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுல இருக்க டாக்ஸின்ஸா இருக்கட்டும், அந்த குழந்தைங்களோட வயிற்று பகுதியில் இருக்க அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து இருகலாக மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸோட எக்ஸ்போஷரை வந்து அஸ் அ பேரண்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இனோவேட்டிவாக நிறையா டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம், லைக் பீட்ரூட்டை வந்து அரைச்சி நம்ம தோசையில் ப்ரிப்பேர் பண்ணுறது, பீஸாக்கு பதிலாக சப்பாத்தியில் அந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு கொடுக்கறது, நான்வெஜ் விரும்புகிற குழந்தைங்களாக இருந்தால் டெய்லி எக்கு சேர்க்கலாம், சிக்கனில் நிறையா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து எக்கு ஆட் பண்ணி புட்டிங் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எல்லாமே ஹோம்மேடாக இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். நீங்கள் நம்ம கடையில் வாங்குறதுலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ ஹோம்மேடாக இருக்கிறது 100% ஹெல்தி.
1: இப்போ இந்த கிளைமேட்டுக்கு, இப்போ வந்து சம்மர், இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் சொல்லுங்களேன்.
0: ஆக்சுவலாக சம்மராக இருந்தாலும் வின்டர் எந்த சீசனாக இருந்தாலும் ரைஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதில் இருக்க கார்ப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான கார்ப்ஸ் தான். நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ ரைஸ் எடுத்துக்கிறது பெட்டர் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சம்மருக்கு ஃபுட்ஸ் நம்ம பார்க்குறப்ப ஹைட்ரேட்டடாக தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு சம்மர்னோடனே ஃபஸ்ட்டு தோன்றது வேர்த்து கொட்டும். ஸோ ஸ்வெட்ல வந்து டாக்ஸின்ஸ் எவ்வளவு தூரம் வெளியேறதோ அதே அளவுக்கு நம்ம பாடியில வந்து ஹைட்ரேஷனும் குறையுது, தண்ணி சத்தும் குறையுது. ஸோ இதனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், டீஹைட்ரேஷன்னால நம்மளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாதம் மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீர் சத்து அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அது எதுலலாம் இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற சொரக்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரி காய்கள் இருக்கு, வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா தண்ணி பழம் எடுத்துக்கலாம் ரெகுலரா, அண்ட் இளநீ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலராகவே நம்ம இப்போ வெளியில் போகிறோம், ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீ வாங்கி குடிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குல்ல, நொங்கு கிடைக்கும் இந்த சீசனில். ஸோ நொங்கு நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும், ஏன்னா எல்லாருமே சேர்த்துக்கிறது மட்டும் நம்ம கான்சியஸாக இருக்கக்கூடாது. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, முக்கியமாக ஸ்பைஸியாக இருக்க ஃபுட்டு, ரொம்ப காரசாரமாக இருக்க ஃபுட்டை வந்து இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா சம்மர் சீசனில் டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு வின்டர் சீசன். குளிர்காலத்தில் நம்ம எல்லாருமே க்ளோஸ்டு சர்க்கிள்லேயே நம்ம இருக்கிறப்ப நமக்கு வந்து தண்ணி தாகமும் குறைஞ்சிரும், அதே நேரத்தில் பசி அதிகமாயிட்டே இருக்கும்.

0: ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பண்ண பசிக்க தான் செய்யுமே தவிர தண்ணி நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணவே தோணாது. ஸோ டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஸ்பைசி ஃபுட்ஸை கம்மி பண்ணிவிட்டு மட்டன் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான்வெஜ் எடுக்கணுமா, நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்லாம். ஏன்னா சிக்கன் எல்லோரும் சூடு எப்படி வெயில் காலத்தில் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. என்ன சூடாக இருந்தாலுமே அதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் மாதிரி வேறு எந்த இதுலேயுமே நம்மளுக்கு அவைலபிள் இல்லை. அதில் இருக்கிறது குட் சோர்ஸ். ஸோ அதனால் சிக்கன் எடுத்துக்கலாம். அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சீரகத்தண்ணி இளநீர் அந்த மாதிரி நிறையா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும்.
1: அதே மாதிரி இப்ப நமக்கு சன்லைட்ல இருந்து தான் விட்டமின் டி கிடைக்குது.
0: கண்டிப்பா.
1: சோ அந்த விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க என்ன மாதிரியான சாப்பாடு வந்து சேர்த்துக்கலாம்?
0: விட்டமின் டி குறைபாடு வந்து இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப வர கிளைண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே நாங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்றப்ப யாருமே விட்டமின் டி கால்சியம் ரொம்ப ரேரா தான் பாப்பாங்க. ஆனா நான் வந்து என் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்தாங்கன்னா பேசிக்கா இருக்க ஹெல்த் டெஸ்ட்ல விட்டமின் டி கம்பல்சரியா வச்சிருப்பேன். கண்டிப்பா வந்து 10 to 8 பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கோவிடுக்கு அப்புறம் அதுவும் ரொம்ப ஹைக்கா போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கு, க்ளோஸ்டு சர்க்கிள் தான் இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம யாரும் பிள்ளைங்களை வெளியில விளையாட விடுறது இல்ல, நம்மளுமே கம்ப்ளீட்டா உள்ளதான் இருக்கும். ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபுட்டுல என்னதான் நம்ம பேலன்ஸ் பண்ணாலும் வெளியில போய் நம்ம சன்லைட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏர்லி மார்னிங் வாக் வந்து கண்டிப்பா தேவை. சப்போஸ் ஏர்லி மார்னிங் நம்மளால வாக்கிங் போக முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம இப்ப இந்த துணி காய போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்காவது நம்ம வந்து வெயில் நம்ம மேல படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். சாப்பாடு வந்து மேஜரா பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன் சோர்சஸ், டெய்லி ஒரு எக் கூட எடுத்துக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் வெயிட். அது வந்து இப்ப நான் சொல்றது ஜெனரல். சோ ஒவ்வொரு பர்சனுக்கும் அது வேரி ஆகும். சோ நம்ம அது ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டு தான் கன்சல்ட் பண்ண முடியும். நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, அப்புறம் இந்த சீட்ஸ் சொல்றாங்கல்ல, ஃபிளாக்ஸ் சீட், சியா சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டா விட்டமின் டி டெஃபிஷியன்சில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம்.
1: முன்னாடி எல்லாம் வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்களை பாக்குறதே வந்து கொஞ்சம் அபூர்வம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 to 2 பேர் தான் வந்து கண்ணாடி போடாம இருக்காங்க. கண் பார்வை திறனுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி யூஸ் பண்ற குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் ஆனது மட்டும் கிடையாது, கேட்ஜெட்ஸ் யூசேஜ் அப்படின்றதும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா முன்னாடி காலத்துல வந்து எல்லா பிள்ளைங்களும் விளையாடுவாங்க, ஆஸ் எ பேரண்டா நம்மளே அந்த மிஸ்டேக் பண்றோம். ஸோ இதுக்கு என்ன பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா விட்டமின் ஏ நிறைந்த சத்து நிறைஞ்ச வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட், பப்பாளி. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நிறைய நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. எல்லாருக்குமே இருக்கிற பயம் என்னன்னா என் குழந்தை இதெல்லாம் சாப்பிடாது, இதெல்லாம் எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோசையில, சப்பாத்தியில, சோ இது மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கலாம். எதுலயுமே இல்ல அப்படின்னா சாண்ட்விச்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதுல வந்து ஹோம்மேட் மைனஸ், நம்ம வீட்டுல மைனஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய வீடியோ லிங்க்ஸ் இருக்கு. சோ அதை ப்ரிப்பேர் பண்ணா அந்த டேஸ்ட் தான் அந்த குழந்தைங்க விரும்புறாங்க. அந்த மைனஸ் டேஸ்ட், டொமேட்டோ சாஸோட டேஸ்ட், இதுதான் குழந்தைங்க கேக்குறாங்க. சோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் கண்டிப்பா எல்லா குழந்தையும் சாப்பிடுதா செய்யும். சோ சாண்ட்விச் வெரைட்டிஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இன் கேஸ் அப்படி எடுத்துக்கலனா ஜூஸா அடிச்சு கண்டிப்பா நம்ம குடிச்சே ஆகணும்னு அஸ் எ ஃபேமிலியா நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணணும்.
1: சரி, இப்ப வந்து பெண்கள் சந்திக்கிற அடுத்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை பாக்குறோம், அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர். சோ இதுக்கு ஏத்த மாதிரியான உணவு முறைகளும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: நான் இது வந்து சொல்றதுக்கு வந்து முக்கியமா வந்து ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்னோட கிளினிக் நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சப்ப எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து அபோவ் 45 தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்க, ஸ்பெஷலி வந்து விமன் வராங்க அதிகமா இப்போ ரீசெண்டா வராங்க. என்ன ரீசன்காக வராங்கன்னு பார்த்தா இர்ரெகுலர் மென்சஸ், இதுதான் வந்து மேஜரா வராங்க. அண்ட் ஹார்மோன் மாற்றங்கள் நிறைய நம்ம பாடியில இப்போ நடக்குது. ஃப்ரம் பியூபர்ட்டி அட்டன் பண்ண வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு டெஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் நிறைய வராங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா மேஜரா நம்ம பாக்குற மாதிரி அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இல்லாம நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மெயின்டைன் பண்ணுவோம், நம்மளோட ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு நார்மல் ரேஞ்சில் வச்சிருக்கோமோ, பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே நார்மல் ஆயிடுது. ஸோ இர்ரெகுலர் மென்சஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அயன் டெஃபிஷியன்சி அனீமியா தான் மேஜர் ரூட் காஸ். ஸோ அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் ஆல்சோ கால்சியம் கொஞ்சம் ரிச்சா இருக்க ஃபுட்ஸ் லைக் பால், இப்ப யாருமே பால் குடிக்கிறது இல்லை, எல்லாருமே வெயிட் கான்சியஸா இருக்கனால பால் அவாய்ட் பண்றோம். ஸோ பால் கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுல இருக்க கால்சியமும் அண்ட் மித்த ப்ரோட்டீன்ஸும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருக்க அமினோ ஆசிட்ஸ் மாதிரி வேற எந்த ஃபுட்லயுமே நம்மளுக்கு ஈஸி அப்சார்பபிள் கிடையாது. ஸோ மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட்டு நம்ம ஏன் சொல்றோம், ஸோ அதுல எல்லா நியூட்ரியன்ஸுமே ஈஸியா நம்ம பாடியில அப்சார்ப் ஆகிடும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அயன் 45 இருக்க ஃபுட்ஸ், அயன் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ரெகுலரா நம்ம டயட்ல பிராக்டிஸ் பண்ண இர்ரெகுலர் மென்சஸ் நார்மலா இருக்க விட சரியாயிடும். அண்ட் ஜங்க் யூசேஜை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண லைக் மைதால ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்க பிரெட், பரோட்டா அண்ட் பாஸ்தாஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ இன்கேஸ் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ்ல நான் அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னா லிமிட் பண்ணிக்கோங்க.

0: யூசேஜ். அண்ட் இன்னொன்னு நீங்க கேட்டது வந்து பிரெஸ்ட் கேன்சர். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து இப்போ நிறைய ஈஸியா எல்லார்ட்டையும் பார்க்க முடியுது. ஒரு 10 பேர் எடுத்தோம்னா அதுல ஒரு 4 பேர் 3 பேருக்காவது கண்டிப்பா பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலா சொல்ற மாதிரி ஹெல்த்தியா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் சில பேருக்கு வருதுன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இது மேஜரா வருது. ஸோ கண்டிப்பா 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க அவங்க கைனகாலஜிஸ்ட வந்து இயர்லி ஒன்ஸாவது இந்த டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: இப்போ அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்லதை தேடி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது சிறுதானிய உணவுகள் தேடி போறாங்க. ஸோ அதுவுமே வந்து காலை நேரத்தில் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
0: சிறுதானியம் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் காலையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு வந்து டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ நைட் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம பாடி ஆல்ரெடி டயர்ட்ல இருக்கப்ப சிறுதானியத்தை செமிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், டயரியா, ஏதாவது ஒரு வயிற்று சம்பந்தமான உபாதைகள் வரலாம். ஸோ அதனால தான் சிறுதானியத்தை காலையில எடுத்துக்க சொல்றோம். சிறுதானியத்தை வந்து நம்ம தோசையா எடுத்துக்கலாம், சப்பாத்தி ஃபார்மேட்ல போட்டுக்கலாம், இல்ல கூழ் மாதிரி கிண்டி சாப்பிடலாம், குழந்தைங்கள்லாம் சத்து மாவு கரைச்சி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான் அதோட யூசேஜ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு வச்சுட்டே இருக்கிறத விட கண்டிப்பா வந்து அதை இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா அவைலபிளா இருக்கு, ரேட்டுமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு, ரொம்ப ஹை காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, எல்லாராலையும் ஈஸியா அஃபோர்டபிள் தான் அது. ஸோ மாவு சத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் டயபெட்டிக்கா இருக்காங்க, ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, பிசிஓடி நீர்க்கட்டிகள் ப்ராப்ளம் இருக்கு லேடிஸ்க்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த சிறுதானியத்தை வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: இப்போ ஒரு சிலரை நம்ம பாக்குறோம், நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி நம்ம பாத்துருப்போம், அப்ப பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி வெளிரி தெரிவாங்க இல்லையா? சோ அப்ப தோற்றத்துல வந்து வெளிரி தெரிவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரத்த சோகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: ரத்த சோகை வந்து வெறும் அனிமியா, அதாவது அயன்னால மட்டும் வரதில்ல, விட்டமின் B12 அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு, அது கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இந்த ரத்த சோகை வரதான் செய்யும். ஸோ அது இட்ஸ் அ டைப் ஆஃப் அனிமியா, பெர்னிஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லி நாங்க டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம், மீன் வகைகள் அதிகமா எடுத்துக்கலாம், இந்த சால்மன் டியூனா நிறைய சொல்றோம்ல நம்ம, இந்த கிழங்கா மீன், ஸோ அந்த மாதிரி மீன் வெரைட்டிஸ் அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ரொம்ப பேலா இருக்கு, நம்ம ஸ்கின் வெளிரி தெரியுது அப்படின்னா சிம்டம்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு இஷ்யூஸ் அதிகமாக தான் ஆகும். ஸோ லைக் கொஞ்சம் டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்கேஸ் அது சரியாயில்லைன்னா நம்ம மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு நல்ல டாக்டரை வந்து நீங்க அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கிறது தான் செய்யணும்.
1: ஸ்போர்ட்ஸ்ல இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சீப் அண்ட் பெஸ்ட்,
0: சீப் அண்ட் பெஸ்டா இப்போ நமக்கு சொல்லக்கூடியது வந்து மில்க் சோர்ஸ் சொல்லலாம், பனீர் சீஸ் இந்த மாதிரி சோர்ஸஸ் சொல்லலாம். அண்ட் இன்கேஸ் அதை எடுத்துக்க முடியலன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு சுண்டல், நம்ம வீட்டுல சாப்பிடுற பருப்பு பயிர் வகைகள்ல எல்லா ப்ரோட்டீன்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா மதியத்துக்கு வந்து பருப்பு கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சுண்டல் இல்லைன்னா ஸ்ப்ரௌட்ஸ் ரெடி பண்ணி டெய்லி எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிடும்.
1: ரொம்ப ரொம்ப அருமையா நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நேரமா மாத்தி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும், இதில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி சதீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 2ஆம் தேதியான இன்று உலக தென்னை தினம். தென்னை உற்பத்தியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கவும் அதன் பொருளாதார மதிப்பை எடுத்துக்காட்டவும் ஆசிய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் உள்ள தென்னை விவசாயிகளை கொண்டாடவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் நம் கண்களை பாதுகாப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல மொபைல் போன், டிவி, சிஸ்டம்னு எதையுமே தவிர்க்க முடியல இல்லையா? அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு விதத்துலயாச்சும் இது மூணுல ஏதாவது ஒன்ன நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது இப்ப கொஞ்ச வருஷமா தான் இது நம்ம வாழ்க்கையோட ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதனால முடிஞ்சவரை இதை தவிர்க்கணும், அல்லது தவிர்க்க முடியாத பட்சத்துல குறைக்கவாது முயற்சி செய்யணும். அப்படி இதனால நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அல்லது இழக்க நேரிடும் அப்படின்னு பாப்போமா. நம்ம கண்கள் எப்பயுமே ஈரத்தன்மையோட இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய கண்களை வச்சு நம்ம ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய ஹீட்ல நம்ம கண்கள் வறண்டு போகும். அப்போ அந்த சூழ்நிலை அடிக்கடி நீடிக்கும் போது பார்வை மங்களாகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மொபைல் போனை குனிஞ்சுதான் பாக்குறாங்க. அப்படி பண்றனால கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் கூட ஏற்படும். இந்த மாதிரி நம்ம உடம்ப பாதிக்கக்கூடிய டிவி, மொபைல் போன், சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்துல இப்போ மொபைல் போனோ சிஸ்டமோ தொடர்ந்து நம்ம பாக்குற மாதிரியான சூழ்நிலை அப்படின்னா 20-20-20 அப்படின்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது 20 நிமிஷம் தொடர்ந்து மொபைல் போனோ சிஸ்டமோ பார்த்தோம்னா 20 அடி தூரம், அதாவது 6 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை

முப்பது வினாடிகளுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த 20-20-20 ரூல். அதே மாதிரி மொபைலோ அல்லது சிஸ்டமோ பார்க்கும்போது நைட் மோட் அல்லது ப்ளூ லைட் ஃபில்டர் யூஸ் பண்றது நல்லது. அதிகமான ஒளியோ இருளோ நம்ம கண்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட இடைவெளி இருக்கிறது நல்லதான். அப்புறம் இதனால நம்ம மென்மையான உறுப்பான கண்கள் தான் ரொம்ப பாதிக்கிறனால கண்களுக்கு பயிற்சி செய்யறதும் தினமும் 7-8 மணி நேரம் தூக்கமும் அவசியம். அப்புறம் முக்கியமா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகாம பாத்துக்கணுங்க.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் வாட்டர் கலரிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள்.
1: நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கலரிங். ஆக்சுவலாக வாட்டர் கலரிங்குமே வந்துட்டு இப்போ பென்சில் ஸ்கெட்சிங்க்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம கேவ்ஸில் அந்த வால் பெயிண்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வால் பெயிண்டிங்கில் வந்து நமக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை அவங்களுக்கு ஒரு மெசேஜஸ் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவோ நம்ம வந்து கொண்டு வந்தது தான் அந்த காலத்திலேயே வந்து பெயிண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மேனுஸ்கிரிப்டை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட் ஒரு கிரியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும், ஒரு லெட்டர் பர்பஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் வந்து வாட்டர் கலரிங். ஸோ அது வந்து 19th and 18th century வந்துட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்டர் கலரிங்னாலே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து நமக்கு ஒரு ஒரு ஹேர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கு என்ன டைப் ஆஃப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமல் ஹேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிளான்ட் ஃபைபர் ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பெயிண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுறத எதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அனிமல் ஹேர், பிளான்ட் ஃபைபர், பிளான்ட்டோடைய அந்த இதை வச்சு, அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ நிறைய நம்ம ப்ரஷஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஈவன் ஃப்ளாட் ப்ரஷ்ஷஸ் சொல்லுவாங்க, ரவுண்ட் ப்ரஷ் சொல்லுவாங்க, ஃபுல் பர்த்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ வாட்டர் கலரிங்லேயே வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஒரு பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறது பேஸ் வந்து அக்ரலிக் பெயிண்டிங். ஸோ அக்ரலிக் பெயிண்டிங்க்கும் வாட்டர் கலரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் வந்து நம்ம ஃபுல்லி வாட்டர் ஒரு சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுப்போம். பட் அக்ரலிக் பெயிண்டிங் சேம் வாட்டர் யூஸ் பண்ணி மீடியம் யூஸ் பண்ணுறது தான். பட் என்னென்னா இதில் வந்து கலர் வந்து நமக்கு ஒரு அதில் விட கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக ஒரு எக்ஸாக்டாக ஒரு நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கணும் அப்படி ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அக்ரலிக் பெயிண்டிங்

0: யூஸ் பண்ணலாம். ஸோ அக்ரலிக் பெயிண்டிங் பேசிக்காக இதில் பண்ணுவோம் அப்படின்னா கேன்வாஷ் போர்டில் பண்ணுவோம். ஸோ கேன்வாஷ் போர்டு வந்து எப்படி நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு லினன் கிளாத் மாதிரி கவர் பண்ணி அதைத்தான் வந்து கேன்வாஷ் போர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். அதாவது ஈவனாக ஒரு ஃபேப்ரிக் கிளாத்தில் நம்ம வந்து பண்ணுறதை வந்து ஒரு காட்டன் பேஸாக கொடுத்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு போர்டில் பண்ணுறது பேர் தான் கேன்வாஷ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற கலரிங் பேர் தான் அக்ரலிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாட்டர் கலருக்கும் இதுக்குன்னு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது, வாட்டர் கலரிங்ல வந்து வாட்டர் ப்ரூஃபா, ஈவன் நம்ம வாட்டர் கலரிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃபாலாம் இருக்காது, அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அக்ரலிக் பெயிண்டிங்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாட்டர் பட்டாலும் அதுல வந்து எந்த நமக்கு அழியற மாதிரிலாம் எந்த இதுவும் நடக்காது.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: உயிர் உரம் என்ன பயன் நமக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்களா, நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் காத்துலயும் இருக்கு. காத்துல பாத்தீங்கன்னா 78% வரைக்கும் நமக்கு தலைச்சத்து இருக்கு. அந்த காற்றுல உள்ள தலைச்சத்தை உங்க பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணுல உள்ள நுண் உயிரிகளின் திறனை வந்து அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, பயிரோட வளர்ச்சி, காய் பிடிக்கும் திறன், இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கறதான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்றது.
2: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இன்னும் செந்நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியில் இருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1க்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டுக்குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த

0: கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக்காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்ப பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய உள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும். பன்ரொட்டி மருத்துவமனையில் பாம்புக்கடி, நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில் இடம்பெறும் என்றார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ரூபாய் 270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதன் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள் இது இருக்கு, நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அந்த வேகன்சி.
0: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கையின் போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள்

0: பழக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
1: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டரில் போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்குமோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதில் இருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம்.
0: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார்

0: ஏற்பட கம்பில இருந்தெல்லாம் அவங்களை மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.
1: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சராசரியாக 250 மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாம இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 டு 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நாள் நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான அப்டேட்டும் நம்ம இங்கே கொடுக்கலாம். இப்போ எல்லா வசதியும் இந்த சென்டரில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சம்பந்தமாக எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள்
1: விநாயகர் சதுர்த்தி வரும் 14 கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 அடி முதல் 11 அடி வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55:30. ஆகாஷவாணி.
5: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
6: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
5: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
6: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
5: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
6: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
5: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
6: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
5: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
6: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
5: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
6: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
5: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
6: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
5: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
6: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
5: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: இலக்கியம் பேசுவோம்.
1: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
2: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
3: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
4: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
5: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
6: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
7: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.

நேரம் 2:26. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உதித் நாராயண், சுஜாதா பாடியுள்ள பாடலை இனி கேட்க உள்ளோம். படம் ஜி

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம் நிகழ்ச்சி. மாலை 6:10 ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். திரைக்கானத்தின் நிறைவாக ஹரிஷ் ராகவேந்திரா பல்ராம் பாடிய பாடல் படம் அன்பேவா.

0: மீண்டும் திரைகான மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:30. ஆகாஷ்வாணி.
1: விளையாட்டு அரங்கம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்கள். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க மேடம், ரொம்ப யங் ஏஜ்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க எங்களுக்கு சொல்லும் போதே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு புக்கே போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. இப்ப நேர்கள்கிட்ட நம்ம தகவல்களை பகிர்ந்துக்கும்போது உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி இந்த கேம்குள்ள என்டர் ஆனீங்க, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
4: அண்ணா வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். ஸோ அப்பா வந்து அதனால நானும் டென்னிஸ் விளையாடணும். நான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட். ஸோ டென்னிஸ் விளையாடினா நல்லாயிருக்கும்னு ஒரு இதில் என்னை 4 வயசுலேருந்து டென்னிஸ் சேர்த்து விட்டாங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து எனக்கு வந்து கை விளையாட்டுகள் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்தேன். அப்போ வந்து தான் தெரிஞ்சது அப்பா ஒரு ட்ரிப்பிள் ஜம்பர். அவர் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சார். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால 5th படிக்கும் போது நான் ட்ரிப்பிள் ஜம்ப் லைக் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்படிதான் வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
3: ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போதே வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே நீங்கள் வந்து டென்னிஸ்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேமுக்கு அடாப்ட் ஆயிருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஈவன் தோ இட்ஸ் போத் ஆர் ஸ்போர்ட்ஸ், ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஃபிட்னஸ் லெவல் ட்ரைனிங் ரெஜிம் இதெல்லாம் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா?
4: ரொம்ப டிஃபர்.
3: ஸோ எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதற்கான மனப்பக்குவமும் மென்டலி ட்ரெயின் ஆகிறது என்னென்ன டிப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுங்களா?
4: மென்டலாக வந்து நான் என்னென்னா நான் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன். இப்போ புது ஸ்போர்ட்டுக்கு போகிறோம், ஸோ அதனால எல்லாமே புதுசாக இருக்கும்னு. ஃபிசிக்கலாக வந்து எனக்கு நான் 5th ஸ்டார்ட் பண்ணதுனால சின்ன வயசுனால எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 7th வரைக்கும் நார்மலாக எப்படி வந்து மசில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஈவெண்ட்டுன்னு எங்களை சூஸ் பண்ணவே விட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நான் லாங் ஜம்ப் தான் பண்ணேன். ஏன்னா லாங் ஜம்ப் பண்ணாதான் ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும்னு ஒரு இதில் வந்து என்னை ஃபர்ஸ்ட் லாங் ஜம்பர் ஆக்கிட்டு நான் ஒரு 10th 11th போல தான் ட்ரிப்பிள் ஜம்பே ஆரம்பித்தேன்.
3: இந்த அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இந்த ட்ரிபிள் ஜம்ப் சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்தாங்க, உங்கள் கோச்சை பற்றி, உங்கள் கோச் எப்படி உங்களுக்கு இதை ட்ரெயின் பண்ணார், இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களா?
4: இப்போ வந்து ட்ரிபிள் ஜம்பர் அப்பா ஒரு ட்ரிபிள் ஜம்பர். ஸோ அதனால நம்மளும் ஒரு ட்ரிபிள் செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரிபிள் ஜம்பர்.

0: அந்த இதில் வந்து நான் ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என் கோச் வந்து இஸ் ரொமேனியன் கோச்சு, அவர் வந்து SDIT மூலமாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பெட்ரோஸ் பெட்ரோசியன். நான் லெவன்த்தில் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னை பார்த்து நீ நல்லா ட்ரிப்பிள் ஜம்ப் ஆகுவேன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் இயர் போல் தான் என்னை வந்து டீமில் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அப்படியே ட்ரைனிங் நல்லா போகுது.
1: நீங்கள் வந்து ஒரு சேனல் மூலமாக வந்திருக்கீங்க, உங்கள் ஃபாதரோட கைடன்ஸ் இருந்துச்சு, உங்கள் அண்ணோட இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுட்டு. இப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து எந்தெந்த அவென்யூஸை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் சும்மா அமெச்சூராக நிறைய நம்ம பார்த்துருக்கோம், ஜம்ப் ஆகட்டும் இல்லை ஹர்டில் ஜம்ப் ஆகட்டும், எல்லாமே வந்து பசங்க நேச்சுரலாக விளையாடிட்டு இருப்பாங்க. பட் இதை வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற அளவுக்கு நம்ம போகணுன்றதுக்கு என்னென்ன வழிகள்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னென்ன அவென்யூஸ் அப்ரோச் பண்ணோம், கன்சர்ன் வித் இந்த ட்ரிபிள் ஜம்ப் ஆகட்டும் இல்லை அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும், என்னென்ன ப்ராப்பர் சேனல்ஸ் இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அது வந்து அவங்க எப்படி வந்து ஒரு ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மேஜர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதை ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் வந்து டெக்காத்தலான் ஹெப்டாத்தலான்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒரே இதில் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும், லைக் ஜாவ்லின் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்துன்னு தெரிய ஆரம்பிக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெயின் ஈவெண்ட் என்னன்னு அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம்.
1: இப்போ உங்களோட ஜேர்னி, பர்சனல் ஜேர்னியில் வந்து எப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் ஏஷியன் கேம்ஸ் U20 வந்து சில்வர் மெடலிஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் வந்து 10th ட்ரிப்பிள் ஜம்ப் ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து என்னோடய பழைய கோச், இப்போ இருக்கிற கோச்சுக்கு முன்னாடி ஒரு கோச் இருந்தேன், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நார்மலாக ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப வீக்காக தான் இருந்தேன் ட்ரிப்பிள் ஜம்பில். எனக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆச்சு அந்த டெக்னிக்கே வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு CISC நேஷ்னல்ஸ், எங்கள் ஸ்கூல் நேஷ்னல்ஸ், SGFIக்கு முன்னாடி ஒரு நேஷ்னல்ஸ் நடக்கும், அதில் வந்து ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ண வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பண்ணுறேன், அப்படியே இது அங்கே வந்து நேஷ்னல் ரெக்கார்டு வைக்க முடிஞ்சது. அப்போ தான் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு, ஓகே ட்ரிப்பிள் ஜம்ப் வந்து எனக்கு ஒரு நல்ல ஈவெண்ட்டாக செட் ஆகிருக்கு, இதில் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா வரும்னு. அப்படியே போக போக நிறைய ஈவெண்ட்ஸ் ட்ரிப்பிள் ஜம்ப்னு வரும்போது நல்லா அச்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதனால் எப்படி சொல்கிறது, இப்போது புதுசாக ரொமேனியன் கோச் கிட்ட வந்து சேர்ந்ததுனால எனக்கு வந்து இன்னும் டெக்னிக்ஸ் பெட்டர் பண்ணி ஸ்ட்ரென்த்தை பெட்டர் பண்ணதுனால என்னால் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்.
1: ரொம்ப யங் ஏஜ்லயே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய லைஃப், அதாவது இந்த சைல்ட்ஹுட் டேஸ் அண்டு ஸ்கூல் டேஸ், அந்த டீனேஜ் ஏஜ், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, இந்த டைம்லலாம் வந்து லைஃப் வந்து எல்லாருக்குமே வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸ்டடீஸ்க்கும் நார்மல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பண்ணுறதுக்குமே. நீங்கள் வந்து ஒரு அச்சீவராக மாறும்பொழுது உங்களுடைய லைஃப் ருட்டீனை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? கேமுக்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: என்னோட ஈவெண்ட்டுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஸ்பெஷலி ஸ்டடீஸே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இதில் வந்து நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு என்னோடய டீச்சர்ஸ், பிரின்சிபல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 பீரியட்ஸ் விச் இஸ் லைக் ஃபஸ்ட்டு பிரேக் வரைக்கும் எனக்கு ஓடி கொடுத்துருவாங்க. ஸோ மார்னிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் பிரேக்குள்ளே ஸ்கூலுக்கு வர மாதிரி எனக்கு செட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ அதனால் வந்து நிறையா ஸ்டடீஸ், நிறையா சப்ஜெக்ட்ஸோட சாப்டர்ஸ்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 hour வந்து என் டீச்சர்ஸே, யாராச்சும் ஒரு டீச்சர் வந்து எனக்கு அந்த சப்ஜெக்டில் என்ன மிஸ் பண்ணன அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்போந்தான் எனக்கு வந்து திரும்பி ஈவினிங் ப்ராக்டிஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, என்ன விஷயம் இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது மெயினாக 12th போர்ட் ப்ராக்டிகல்ஸ் டைமில் தான் எனக்கு அப்போ ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நான் என்ன ஈவெண்ட்டுக்கு அமுச்சு விட்டு திரும்பி வா, நம்ம உனக்கு தனியாக வந்து போர்டு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலான அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் வந்தேன். காலேஜ் வந்து ஸ்கூல் விட இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஃபுல் ஓடியில் விடுறாங்க, நான் ஃபுல்லாக ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி மட்டும் வச்சுருந்தாங்க, எல்லா இன்டர்னல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் வந்து பார்த்தா போதும் நல்லது. அப்புறம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ என்னால் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வாங்க முடியலன்னா அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏதாச்சும் ட்ராவல், அவுட் சைட் ட்ராவலாக இருந்தாலும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க சார். ஸோ நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் அடி வாங்கும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஒரு குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ அதனால சொல்லணும்னா, எல்லாமே சாக்ரிஃபைஸ் இருந்தாலும் என்னால் வந்து என் ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லாரும்.
1: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சப்போர்ட் சிஸ்டம் பற்றி பேசும்பொழுது எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம்.
1: அதுவும் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் லைஃபை பேலன்ஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. இதில் உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இன்றைக்கி ஆஸ்பைரிங் எந்த

0: ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டில் விளையாடணும்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்காமடேட் பண்ணிக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு என்னோட நம்பர் ஒன் சப்போர்ட்டர்ஸ். என்னை வந்து அப்பா வந்து என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. என்னை வந்து ட்ரைனிங்கில் போய் விடுறது, அங்கேருந்து பார்த்துக்கிட்டு திரும்பி வந்து வீட்டில் விடுற அளவுக்கு அப்பா வந்து என்னை ரொம்ப பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து எல்லா ஆன்லைன் இது இப்போ என்ட்ரி போடுறது, நம்ம எடிட் பண்ணுற வேலை எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டு, ஏதாச்சும் மிஸ் பண்ணனா கூட அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் டைமில் வந்து பண்ணும் போது ரெண்டு பேரும் எந்த ஈவெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அங்கே வந்து நான் ஒழுங்காக பண்ணலனாலும் பரவாயில்ல வந்து நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட்டர்ஸ், மெயினாக இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அச்சீவ் பண்ணால் ரொம்ப ஆசையாக விரும்பி ரொம்ப பார்ப்பாங்க, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலி பார்க்குறாங்கன்னு. யாரும் இப்போ வரைக்கும் எப்படி சொல்ல சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் ஃபேமிலியில். இப்போ மற்ற அத்லீட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஏன்னா 100% சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அத்லீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. ஸோ ஸ்டடீஸும் அவங்க பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு அத்லீட் வந்து இப்போ ரெண்டுத்தையும் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களே, இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பீப்புள் வந்து அதை எதுவும் சொல்ல முடியாது, ஸ்டடீஸ் இருக்குது இல்லை எதுவும் சொல்ல முடியாது, ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ நல்லா பண்ணுற அத்லீட்ஸ் இப்போது ஒழுங்காக ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா எல்லா ஊர்லேயும் வந்து SGIIT அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கோச்சஸ்ன்னு செப்பரேட்டாக இது பண்ணி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் போய் அங்கே கூட அவங்கள ஜாயின் பண்ண வச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வரி பண்ண வேணாம், நம்ம புள்ள வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையா, ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணுறாங்களா, அந்த வரியே வேணாம். ஏன்னா அங்கே இருக்க கோச்சஸே வந்து இவங்களை நல்லா வந்து ட்ரைனிங் பண்ண வச்சு 100% பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு இது வந்து பண்ண வைப்பாங்க.
0: ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த கேம்னு எடுத்துக்கும்போது, இந்த ட்ரிபிள் ஜம்ப்னு எடுத்துக்கும்போது இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஒரு என்ட்ரி லெவல் பிளேயர் வந்து அத்லெட் வந்து எந்த லெவலில் என்டர் ஆகணும், டில் அவங்க வந்து இந்த கேம்லேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களா.
1: ஸோ ஆக்சுவலி வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இன்ஜுரி ரொம்ப ஜாஸ்தியாக வரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஈவெண்ட் அது. அதனாலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 இருக்கிற வரைக்கும் உங்களால் ட்ரிபிள் ஜம்ப் அந்த ஈவெண்ட்டே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணல. 20 வந்ததுக்கப்புறம் தான் ட்ரிபிள் ஜம்ப் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாடி அந்த டைம் இன்னும் அந்த ட்ரிபிள் ஜம்ப்புக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வீக்காக இருக்கும், இன்ஜுரி ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டர் ஏஜ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் மெச்சர் ஆனதுக்கப்புறம் பண்ணலான் மாதிரி அந்த ஈவெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸ் நேஷ்னல் ஸ்டேஜஸில் எல்லாமே இருக்குது, ப்ளஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட், எப்போ என்ன நடக்கும் தெரியாது, ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்ன்னு மாதிரி இருக்கும். ஸ்கோப் வந்து இஸ் த சேம் ஆஸ் ஆல் தி ஈவெண்ட்ஸ் இன் அத்லெட்டிக்ஸ், எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஜம்பர்ஸ்ன்னு வந்தால் ஜம்பிங் ஈவெண்ட் விச் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு வந்தால் ட்ரிபிள் ஜம்ப் வந்து இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட். மற்றபடி எவ்ரி திங் சேம் ஸ்கோப் தான்.
0: ஓகே, அண்ட் இதுக்காக வந்து நீங்கள் சொல்லும்பொழுது இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கான டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது கஷ்டம்லாம் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய நார்மல் ருட்டீன், டயட்ரி பிளான், இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க? இவெண்ட் வரும்பொழுது எந்த அளவுக்கு இன்னும் கான்ஷியஸாக இருக்கீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து என்னோட டயட் பிளானை பார்த்துக்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் ஈவெண்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க, ஆஃப்டர் ஈவெண்ட் ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க. இதுலேருந்து வந்து நம்ம கரெக்டாக இருந்திருந்தால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பேசிக்லி ஒரு ஃபுடி, சாப்பிட ரொம்ப பிடிக்கும், டயட்டில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் எனக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் ஈவெண்ட்டுக்காகன்னு இருக்கும்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
4: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம்.

0: அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
1: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
0: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
2: தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். மகப்பேறு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா.

0: மகப்பேர் மருத்துவர் டாக்டர் எஸ் ஜனனி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், பெண்களுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாலா, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று, நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரக்கூடும். 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சில இடங்களில்

இரண்டு முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 100.1, சென்னை எஃப்எம் கோல்டு 102.3, விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குறள் அமுதம் கேட்போமா?

0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
1: அற்றாள் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெறிதுய்க்குமாறு.
0: உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண வேண்டிய உணவின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்புள்ள ஒவ்வொருவரும் அதை நெடுங்காலம் வாழ வைக்கும் முறையாகும். குறள் எண் 943 அதிகாரம் மருந்து.
2: குறள் முதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல். வள்ளி படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலு.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: உயிர் உரம் என்ன பயன் நமக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்களா, நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் காத்துலயும் இருக்கு. காத்துல பாத்தீங்கன்னா 78% வரைக்கும் நமக்கு தலைச்சத்து இருக்கு. அந்த காற்றுல உள்ள தலைச்சத்தை உங்க பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணுல உள்ள நுண்ணுயிரிகளின் திறனை வந்து அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, பயிரோட வளர்ச்சி, காய் பிடிக்கும் திறன், இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கறதான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்றது.
0: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அடுத்து சிவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியுள்ள பாடல்
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
1: சபாஷ்.
2: நான் வீர சூர
3: அடிக்கதுவா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
4: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: சாரு
4: சாரு
2: எதுக்கும்
4: எதுக்கும்
2: துணிஞ்ச வண்டா.
4: துணிஞ்ச வண்டா
1: யாரடா போடுறீங்க?
4: யாரடா போடுறீங்க?

திரைக்கானத்தின் நிறைவாக கில்லி படத்திற்காக ஒலிப்பது. சுக்விந்தர் சிங், மாணிக்க விநாயகம் குழுவினர் குரல்கள்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் கூறும் கருத்துகள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசையில் காயத்ரி வெங்கடராகவன் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள்

0: மிருதங்கம் பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 எஃப்எம் கோல்டில் மலை 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நம்பிக்கையுடன் ஒரு நேர்காணல் ஜே தினேஷ்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், சொல்லாத செய்திகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி, கற்பனை கூறும் நிஜங்கள் குறித்த உரை வழங்குபவர் ஏ அபர்ணா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா அபிஷேக நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாரம். நாளைய நிகழ்ச்சிகள் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில், நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7:00 முதல் 9:00 வரை புத்தமுது காலை. இதில் தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோசுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் நிலநடுக்கம் குறித்த ஒரு பொது விழிப்புணர்வு பாலு மணிவண்ணன் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 அரங்கு செயல் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல் ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி மத்திய கிசான் ஸ்மிருதி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணு உயிர் தோழி ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள் குறித்து அனுராதா அகிலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா, உரை வழங்குபவர் வி எஸ் பிரியா, அமைப்பு உமாமீனா. இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவு நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துகள். எல்லினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டினல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்களின் உரை இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2°C, இயல்புக்கு 2.2° கூடுதல், குறைந்த அளவு 28.6°C, ஈரப்பதம் 68%. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37°C, குறைந்த அளவு 28.3°C, ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. In Uttar Pradesh, former commander of Western Air Command, retired Air Marshal Jitendra Mishra has been appointed as the first CEO of Sri Ram Janmabhoomi Kshetra Trust in Ayodhya today. The appointment was announced after the meeting of the trust held at Mani Ram Das Chavani in Ayodhya under the chairmanship of Trust President Mahant Nritya Gopal Das. The CEO will be responsible for overseeing the administrative functioning of the trust and handling key operational responsibilities related to the Sri Ram Temple complex. The trust's interim general secretary, Krishna Mohan, informed about the appointment of three new members, which include Madan Mohan Pandey,

0: துங்க ராஜபுரத்தில ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி
1: மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்த

0: தான் சற்று முன் கண்ட தோற்றம் வெறும் பிரமைதானா, அல்லது கனவில் கண்ட தோற்றமா? கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும்? தன்னைத்தானே தொட்டு பார்த்து கொண்டாள். இல்லை, நான் தூங்கவில்லை. பழுவோர் இளையராணிக்காக ஆயத்தமாயிருக்கும் அந்தப்புற அறை அல்லவா இது? பளிங்கு கண்ணாடியில் தன் முகம் இதோ நன்றாக தெரிகிறது. அதோ குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடிக்கு எதிரே சுவரை உற்று பார்த்தாள். அங்கே ஓர் இரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும். அதை வெளியிலிருந்தும் திறக்கலாம், உள்ளிருந்தும் திறக்கலாம். மணிமேகலை அந்த இடத்தில் சுவர் ஓரமாக நின்று காதை சுவரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள். அவ்விடத்தில் சுவரோடு சுவராக இருந்த இரகசிய கதவு மரத்தினால் ஆனதுதான். ஆகையால் உள்ளே வேட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசைப்பட்டது போல் கேட்டது. மணிமேகலை மெதுவாக இரகசிய கதவை திறந்தாள். வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தாள். அந்த மண்டபத்தின் பெரும் பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்தச் சிறிய விளக்கின் ஒளி மங்கிற்று. அடுத்த கணம் முன்போல் பிரகாசித்தது. ஏதோ ஓர் உருவம் அந்த விளக்கின் முன்புறமாக குறுக்கே சென்றது போல இருந்தது. அந்த காரணத்தினால்தான் விளக்கு ஒரு கணம் மறைந்து அடுத்த கணம் பிரகாசித்திருக்க வேண்டும். அப்படி விளக்கை ஒரு கணம் மறைத்த உருவம் அதன் முகம் தான் சற்று முன் கண்ணாடியில் கண்ட முகம்தானா, அல்லது இதுவும் தன் சித்தக் கோளாறுதானா? மணிமேகலை எட்டி பார்த்தபடியே கையை தட்டினாள். யாரங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலுக்கு ஒரு கனைப்பு குரல் கேட்டது. வௌவால் ஒன்றுதான் மேல் கூரையில் தொங்கிய இடத்திலிருந்து கிளம்பி ஜிவ்வென்று பறந்து போய் கூரையில் இன்னொரு இடத்தை பற்றி கொண்டு தொங்கிற்று. மறுபடியும் மிக மிக லேசான இருமல் சத்தம். மணிமேகலை அந்த வாசற்படியில் நின்றபடியே, அடியே சந்திரமதி என்று உரத்த குரலில் கூறினாள். ஏனம்மா என்று பதில் வந்தது. கைவிளக்கை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா என்றாள் மணிமேகலை. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள். இங்கேதான் விளக்கு நன்றாக எரிகிறதே, எதற்கம்மா விளக்கு? வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும். ஏதோ ஓசை கேட்டது. வௌவால் இறகை அடித்து கொண்டிருக்கும் அம்மா, வேறு என்ன இருக்கப் போகிறது? இல்லையடி, சற்று முன் இந்த பளிங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்ததடி. அந்த முகம் எப்படி இருந்தது? மன்மதன் முகம் போல இருந்ததா, அர்ஜுனன் முகம் போல இருந்ததா என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள். என்னடி சந்திரமதி பரிகாசமா செய்கிறாய்? இல்லை அம்மா இல்லை. நீங்கள் அடிக்கடி கனவில் காண்பதாக சொன்னீர்களே, அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ?
1: ஆமாண்டி சந்திரமதி, ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போல இருந்தது.
0: எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் ஒரு சமயம் சித்தப்பிரமை பிடிக்கும். உங்களுக்கும் இன்னும் இரண்டொரு நாள் தான் இப்படி இருக்கும். நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து விட்டீர்களானால் அந்த பழைய முகம் அடியோடு மறந்து போய்விடும்.
1: அது இருக்கட்டும் டி, இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா.
0: வீண் வேலையம்மா, வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசியும் துப்புமாக இருக்கும். சேலை வீணாய்ப் போய்விடும்.
1: போனால் போகட்டும் அடி.
0: இருமலும் தும்மலும் வரும் நாளைக்கு எல்லோரும் வரும் சமயத்தில்
1: சும்மா வரட்டும். வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். விளக்கை அசைத்து அணையாமல் எடுத்து வா.
0: இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துள் பிரவேசித்தாள். தோழியும் விளக்குடன் அவளை தொடர்ந்து வந்தாள். இருவரும் சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். சந்திரமதி கையிலிருந்த தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டும் பார்த்து கொண்டே வந்தாள். மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள். தரையில் படிந்திருந்த புழுதியில் அங்குமிங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்துக் கொண்டாள்.
1: அம்மா அதோ என்றாள் சந்திரமதி. என்னடி இப்படி பதறுகிறாய்?
0: அதோ அந்த வாலில்லா குரங்கு அசைந்தது போல இருந்தது.
1: உன்னை பார்த்து அது தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியதாக்கும்.
0: என்னம்மா என்னை கேலி செய்கிறீர்களே?
1: நான் பிரமை பிடித்து அலைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா?
0: ஒருவேளை உங்கள் கண்ணாடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னமோ.
1: நான் வந்த வாசலுக்கு நேரே இருக்கிறது. பாருங்கள், குரங்கு மறுபடியும் அசைகிறது. சிச்சி, உன் விளக்கின் நிழலடி. விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது. வா போகலாம், இங்கே ஒருவரையும் காணும்.
0: அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள்.
1: என்னை ஏன் சேர்த்துக் கொள்கிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்குட்டாமல் பார்க்கிறது.
0: பின்னே தங்களை கண்ணாடியில் எட்டி பார்த்த முகம் யாருடைய முகமாயிருக்கும்?
1: அடியே, எனக்குத்தான் சித்தப்பிரமை என்று நீ முடிவு கட்டிவிட்டாயே. என் கனவில் அடிக்கடி தோன்றும் முகம் கண்ணாடியிலும் தோன்றியிருக்கலாம். அந்த சுந்தர முகத்தை பார்த்த கண்ணால்

0: குரங்கையும் மாந்தையையும் பார்க்க வேண்டி வந்ததே என்று எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. வாடி போகலாம், கண்ணாடியில் இன்னொரு தடவை அந்த முகம் தெரியுமா என்று பார்க்கிறேன். இரண்டு பெண்களும் மறுபடியும் வந்த வழியே புகுந்து அந்த புற அறைக்குள்ளே போனார்கள். வாலில்லா குரங்குக்கு பின்னாலிருந்து வந்தியத்தேவன் வெளியில் வந்தான். இரண்டு மூன்று தடவை தும்மி மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கிக் கொண்டான். தன்னை அவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாலில்லா குரங்குக்கு தன் நன்றியை செலுத்தினான். ஏ குரங்கே, நீ வாழ்க. அந்த பணிப்பெண் என் முகத்தை உன் முகத்தோடு ஒப்பிட்டாள். அப்போது எனக்கு கோபமாய்த்தான் இருந்தது. வெளியில் வந்து விடலாமா என்று கூட எண்ணினேன். நல்ல வேளையாக போயிற்று, மனத்தை அடக்கிக் கொண்டேன். நீ மட்டும் இங்கே ஆள் உயரத்துக்கு நின்றுராவிட்டால் என் கதி என்ன ஆயிருக்கும்? அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பேன். குரங்கே, நீ நன்றாயிருக்க வேணும். இப்படி சொல்லி முடிக்கும் போதே, அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படி ஒன்றும் விபரீதமாக போயிராது என்ற எண்ணம் அவன் மனதிலே தோன்றியது. அவர்கள் யார் என்பதை முன்னமே ஊகித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாய் விழுந்தன. அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கணீர் என்று பேசினாள். கனவில் கண்ட முகத்தை பற்றியும் கண்ணாடியில் பார்த்த முகத்தை பற்றியும் அவள் ஏதோ பேசினாளே, அது என்ன? பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவு வந்தன. கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாக சொல்லியிருக்கிறான். முந்தடவை இந்த மாளிகைக்கு வந்திருந்த போது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும், கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்கப் போவதாய் சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தன. இந்த பேதை பெண் ஒருவேளை அவளுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாளா என்ன? அதை பற்றி யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. வெளியேறும் வழியை பார்க்க வேண்டும். யானை தந்த பிடியுள்ள வழி அந்த புறத்துக்குள் போகிறது. ஆகையால் அது தனக்கு பயன்படாது. தான் வந்த வழியைத்தான் தேடிப்பிடிக்க வேண்டும். இரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வெளியிலிருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்ததே. திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தெரிந்தாலல்லவா திறப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம்? சுவரை எவ்வளவு உற்று உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை, வெளிச்சமும் போதவில்லை. தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலை ஒன்று கிடந்தது இப்போது அவன் நினைவுக்கு வந்தது. அங்கே போய் அருகிலுள்ள சுவர் பகுதியிலெல்லாம் தடவி பார்த்தால் ஒருவேளை வெளியேறும் வழி புலப்படலாம். இவ்வாறு நினைத்து முதலைக்கு அருகில் சென்று சுற்றுப்பக்கத்து சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக கவலை அதிகரித்து வந்தது. இது என்ன தொல்லை? நன்றாக இந்த சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டோமே. கடவுளே, அந்த புறத்துக்குள் புகுவதைத் தவிர வேறு வழியில்லை போலிருக்கிறதே. அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள்! ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம். ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது? உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா? அது எவ்வளவு கொடூரமான பொய்யாயிருக்கும்! துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா? மணிமேகலை மட்டும் தனியாயிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? மற்ற பெண் பிள்ளைகளுக்கிடையில் அகப்பட்டு கொண்டால் சம்புவரையர் அறிந்தால் கட்டாயம் தன்னை கொன்றே போடுவார். மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலையின் மீது சென்றது. அதன் பேரில் அவனுக்கு கோபமும் வந்தது. முதலையே, எதற்காக இப்படி வாய் பிளந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓங்கி ஒரு உதை விட்டான். உதைத்த போது முதலை கொஞ்சம் நகர்ந்தது. அதே சமயத்தில் சுவர் ஓரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது. ஆஹா, நீதான் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறாய் முட்டாள் முதலையே. முன்னாலேயே சொல்வதற்கென்ன என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான். முதலை நகர நகர சுவர் ஓரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது. கீழே படிகளும் தெரிந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வேட்ட மண்டபத்துல ஏதோ ஓசை கேட்குது. வானதியா இருந்தா அக்காக்கான் கத்திக்கிட்டு குந்தவகிட்ட ஓடியிருப்பா. பூங்குழலியா இருந்தா கையில் என்ன கிடைக்குதோ உள்ள பாஞ்சு அங்கே பதப்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் திருச்சாத்து சாத்தியிருப்பாள். மணிமேகலையிடம் ஒரு நிதான போக்கு இருப்பதை பார்க்குறோம். விருந்தாளிகளுக்கான வசதிகளை முனைப்போட மேற்பார்வை பார்க்கும்போது அரண்மனை பணியாறுகளை வறுத்து எடுத்துட்டா என்பதை கேட்டோம். வேட்ட மண்டபத்தில் சந்தேகப்படும்படி ஓசை கேட்டா சும்மா விடுவாளா? அவளுடைய தேரறிவை ஆசிரியர் உணர்த்துற நேர்த்தியை பாருங்க. கையில் விளக்கு வச்சிருக்கிற சந்திரமதி தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வர, மணிமேகலையோ தரையையும் பார்த்து அதில் படிஞ்சிருக்க

0: புழுதியில் அங்கும் இங்கும் கால் சுவடுகள் இருப்பதை கவனிக்கிறார். இந்த வரலாற்று நெடுங்கதையில் இப்படி ஒவ்வொரு அசைவிலையும் தனித்தன்மையை இழைய விடுறார் ஆசிரியர். அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம். அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள். இப்படி கிண்டல் பண்ணினா சந்திரமதி. சட்டுன்னு வருது மணிமேகலையின் பதிலடி. என்னை ஏன் சேர்த்து கொள்கிறாய்? உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்கொட்டாமல் பார்க்கிறது. நேர்களே, இலங்கையில் மகாசேன சக்கரவர்த்தியின் அரண்மனையில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலாக்கிரணங்கள் ஏமாற்றம் அடையும்னு அருள்மொழிவர்மர் சொன்னதும் பளிச்சுன்னு வந்தியத்தேவன் போட்ட போடு நினைவிருக்கும். ஐயா, தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம். நல்லது. தன்னை நல்லா மறைச்சிருந்த குரங்கை வாழ்த்தினவன் சற்று முன்னால் நாரும் உமியும் அடைச்ச அந்த யானையை வாயார திட்டினான். வெளியேறுவதற்கான வழியை அடைச்சிக்கிட்டு இருந்த முதலை அன்னைக்கு அரிசிலாற்றங்கர முதலையை நினைவூட்டிச்சு போகும். அதுவும் இவனோட வசப்பாட்டுக்கு அசையல்ல. இதில் எதுக்குத்தான் தெரியும் இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்னு. தூசி தும்பு இரட்டை சொற்கள். காற்றுல பறக்கும் நுண்ணிய துகள்கள் புழுதி இவற்றையெல்லாம் குறிப்பது தூசி. தும்பு துப்பை இதெல்லாம் நார் போன்ற கழிவுகள், குப்பை, சக்கை, ஒட்டடை இதையெல்லாம் குறிக்கும். தூசி தும்பு, தூசி துப்பை இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. இணைமொழி அல்லது இரட்டை கிளவி. சொக்குதல் அடிமையாவது, குறிப்பாக அழகுக்கு மயங்குவது, வசப்படுவது. சொக்கர் எல்லையில்லாத அழகர், மதுரை சொக்கநாதர். சொக்கன் ஆண்பால், சொக்கி பெண்பால். அடுத்த பகுதியில் சந்திப்போம் நேயர்களே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம்சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தாவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தாவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது.

0: கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்ன தம்பி.
1: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீகத்தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரம்.
4: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
5: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: நேரம் 6:40:30. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் பைரவா படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: ஏ ஆர் ரகுமான், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் மெர்சல் படத்திலிருந்து நிறைவு பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூரில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1,000 கோடி ரூபாயும், பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைப்பதற்காக முதல்கட்டமாக 300 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சியில்

40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டிலேயே பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும் சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் எரிசக்தி உற்பத்தி செய்யும் வகையிலும் சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டு சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் சென்னை உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளிலும் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பாதுகாப்பான சாலைகள், நடைபாதைகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் மக்கள் இயக்கமாக 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருச்சி, திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்கள் அமைப்பதுடன் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள பள்ளிகளில் 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் சென்னை மாநகராட்சியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிதம்பரம் நகரில் நடைபெறும் அருள்மிகு தில்லை நடராஜர் திருத்தேர் விழாவை சிறப்பாக நடத்திடவும் பக்தர்கள் இடையூறு ஏதுமின்றி சாமி தரிசனம் செய்யவும் 4 ரத வீதிகளில் குடிநீர், பாதாள சாக்கடை, மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளை தரைக்கடியில் கொண்டு சென்று வீதிகளை நவீன முறையில் சீரமைப்பதற்குரிய பணிகள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் கடலூரில் புனித டேவிட் கோட்டை முதல் வெள்ளி கடற்கரை வரை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும் என்றும் 50 கோடி ரூபாய் செலவில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி அழகுபடுத்தப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் இதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 2021 முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரையில் முந்தைய ஆட்சியின் போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் இன்று பேரவையில் வெளியிட்டார். ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் இந்த அரசு மனிதநேய அடிப்படையிலும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையிலும் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த அரசு உறுதியாக நிற்கும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் இன்று பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்கள் விபத்தினால் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறினார். அம்பத்தூர் பால் பண்ணை 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் ஆரம்ப நிலை ஆவின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வெளியிட்டார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்ட புதிய அறிவிப்பில் கடலில் மீன்பிடிக்கும் போது காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தினசரி உதவித்தொகை 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அதிநவீன மீன் சந்தை அமைக்கப்படும், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு விடுவிக்கப்பட்டும் மீட்க இயலாத படகுகளின் உரிமையாளர்களுக்கு 1,86,00,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அணுகுச்சாலையை பாதுகாக்க பழைய கல் சுவர் சீரமைக்கப்பட்டு புதிய கல் சுவர் அமைக்கப்படும் என்பது

0: 24 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை ஒன்று புதிதாக அமைக்கப்படும் என்றும், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3 ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் திருமதி கமலி இன்று தமது துறை தொடர்பான மானிய கோரிக்கையினை தாக்கல் செய்து குறிப்பிட்டார். தேனி நகரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 120 மாணவிகள் தங்கும் பிரத்யேக விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதங்களில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், திரு இளங்கோ திமுக, திரு விஜயகுமார், டாக்டர் எம் எஸ் ரவி, திரு திலீப், திரு செந்தில்குமார் தாவேக்கர், திரு வேல் அழகன், திரு ராஜசேகர், திரு ராகேஷ் அஇஅதிமுக ஆகியோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த போது திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த ஆசனத்தில் பெண் தலைவர் ஒருவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறியபோது அவை உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்றனர். பின்னர் அவைக்கு வருகை தந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களும் மாற்றுத் தலைவர் சிறப்பாக செயல்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன், இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்களை பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்த்தும் செயல் தொடரும் என்றார். பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வட்டார மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்குவதற்காக போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பாம்பு கடிக்கு எங்கெல்லாம் அவசர சிகிச்சை அளிக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். பாம்பு கடி தொடர்பான பிரச்சினை குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து, பல்வேறு பகுதிகளில் பாம்பு கடிக்கு மக்கள் ஆளாவதை பார்க்கும்போது நாகதோஷம் உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது, எனவே அமைச்சர் நாகதோஷ நிவர்த்திக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்றார். அப்போது அவையில் சிரிப்பலை எழுந்தது. அதற்கு பதிலளித்த டாக்டர் அருண்ராஜ், தோஷம் கழிப்பது, பில்லி சூனியம் இவற்றிலெல்லாம் இந்த அரசுக்கு நம்பிக்கை இல்லை, அறிவியல் பூர்வமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், உறுப்பினர்கள் விரும்பினால் அவரவர் பகுதிகளில் நாகதோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். நாகதோஷத்தை விட தற்போது ஜலதோஷம்தான் அதிகரித்து வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி எழுந்து, ஆம் உண்மைதான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேருவுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, அதனை நிவர்த்திக்க வேண்டும் என்ற போது மீண்டும் அவையில் பலத்த சிரிப்பலை எழுந்தது. மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடனும் கலகலப்பாகவும் நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற அனைத்து துறை அரசு தலைமை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைத்தல் மற்றும் அதனை அப்புறப்படுத்துதல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும், அதிவேகத்தில் வாகனங்களை இயக்காமல் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதமான வேகத்தில் தங்களது வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உரிய சாலை விதிகளை பின்பற்றும் போது சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியும். போக்குவரத்து துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதோடு விபத்தில்லா தருமபுரி என்ற நிலையை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும்

0: மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். விபத்துக்களை தவிர்க்க அபாயகரமான வளைவுகள், போதிய வெளிச்சம் இல்லாத பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் வேக தடைகள், எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்வது மற்றும் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுவது போன்ற தொடர்ச்சியான சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்குரிய பகுதிகளில் தாமதமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் சமூக அமைதியை காக்கவும் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் போது அவர்களை வரவேற்கும் விதமாக மேலும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் அதாவது பேனர்கள் பொது இடங்களில் வைப்பதால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களை காப்பதற்கும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவுபெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அண்மையில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மு வெங்கடேசன் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், எண்ணெய் வித்து பயிர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல் விளக்கம் என விரிவாக பேசினார். இணை பேராசிரியர் முனைவர் கா இந்துமதி காய்கறிகள் மற்றும் பல பயிர்களின் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் பிழியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 பண்ணை மகளிர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மா வெண்ணிலா தெரிவித்தார்.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு

0: தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றி காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காங் ஹாய் சிங், சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனுக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி,

கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயின் தாக்குதலால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்புக்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்கபோயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாக மற்றும் கரும்புகள் வலுக்குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டாசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பிறகு இமிடாக்ளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 3 மில்லி 10 லிட்டர் நீர் அல்லது குளோரன்ட்ரானில்பிரோல் 4 மில்லி 10 லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இதுவரை பண்ணச் செய்தி கேட்டீர்கள்.

0: யார் அது மாட்டை ஓட்டிட்டு வர்றது? பார்க்க மருதாணி போலல்ல இருக்கு. ஓ, இந்த புள்ள அவங்க தொழுவத்துக்கு புதுசா இன்னொரு பசுமாடு வாங்கியிருக்கு போல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைல்ல. வரட்டும், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: என்ன பொண்ணி, சீக்கிரமாக தோட்டத்து வழிக்கு வந்துட்ட? ஆமா, வேலையெல்லாம் எப்படி போகுது?
0: வா மருதாணி, தோட்டத்து வேலையெல்லாம் தினமும் நேரம் தவறாமல் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன, அதிக விளைச்சலை தான் பார்க்க முடியல. ஆமா, உங்கள் பசுமாடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு.

0: எப்போ வாங்குனீங்க?
1: அடடே, ஏன் பொண்ணி, உனக்கு லட்சுமிய அடையாளம் தெரியலையா?
0: என்ன மருதாணி சொல்ற? நம்ம செம்பகத்தோட கண்ணுக்குட்டி லட்சுமி ஆயுது. எவ்வளவு சின்னதா இருந்துச்சு, இவ்வளோ அழகா வளர்ந்துருக்கே.
1: ஆமா பிள்ள, நம்ம லட்சுமி சின்னதா இருக்கும் போதே நல்ல சத்தான தீவனத்தை கொடுத்து பார்த்து பார்த்துல வளர்க்குறேன். அதுவும் எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது பிள்ள.
0: சரி சரி, கால்நடைகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையா கொடுத்து நீங்க வளர்க்குறீங்க. அது மூலமா வருமானமும் பாக்குறீங்க. ஆனா இங்க பாரு புள்ள, எங்க தோட்டத்து செடியெல்லாம் வளர்ச்சியே இல்லாம எப்படி பூச்சி அரிச்சு கிடக்கு. இனி எப்போ எங்க காய்கறி தோட்டத்துல பூ பூத்து காய் காய்க்குமோ நினைச்சு காத்துக்கிட்டே இருக்கிறேன்.
1: ஏன் புள்ள, இதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வழிய பார்க்க வேண்டியதானே? அப்போதானே பூவும் பிஞ்சுமா செடிகள்ல பார்க்க முடியும்.
0: நீ சொல்றதும் சரிதான் புள்ள. எனக்கு தெரிஞ்ச முறையில பூச்சி வராம தடுக்கிறதுக்கு மருந்துகள் எல்லாம் வாங்கியாந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அது எல்லாம் முழுமையா சரியாக மாட்டேங்குது. அதோட நானும் நேரம் தவறாம செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன்.
1: இங்க பாரு பொன்னி, பயிர்களோட வளர்ச்சிக்கு வெறும் தண்ணி மட்டும் போதாது, அதுக்கு சரியான ஊட்டச்சத்து உள்ள உரங்களும் தேவை.
0: என்ன புள்ள சொல்ற, ஊட்டச்சத்து உரங்களா?
1: ஆமா பொன்னி, இப்பெல்லாம் இஃப்கோ மூலமா உரங்களை வாங்கி பல விவசாயிங்க பயனடைறாங்க. இது மாதிரி செடிகளுக்கு வர பிரச்சனைகளுக்கு அது நல்ல தீர்வா இருக்கு.
0: மருதாணி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இது பத்தின விவரங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாரு சொல்லுவாங்க?
1: இப்ப என்ன, உனக்கு விவரம் தெரியணும். அம்புட்டுதானே, என் கூட வா புள்ள.
0: எங்க புள்ள போறோம்?
1: நம்ம ஊரு வேளாண்மை அறிவு நிலையத்துக்கு தான் போக போறோம். அங்கன இது சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்க போகுது, அதுல கலந்துகிட்டா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி மருதாணி, வா போலாம். மருதாணி, நீ சொன்ன மாதிரி கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ யாரு வந்து பேச போறாங்க?
1: சொல்றேன் பொன்னி, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தி சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவங்க தான் இப்ப விவரத்தை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம் பொன்னி.
0: சரி மருதாணி.
2: இஃப்கோ நிறுவனம் அப்படிங்கிறது இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம். கடந்த 60 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வந்து தயாரித்து நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமாகவும், இஃப்கோவுடைய தனியார் உர நிறுவனங்கள் இருக்கு, அவங்க மூலமாகவும் நம்ம உரங்களை வந்து விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மைனா என்ன? நம்ம விவசாயத்தில் ஃபஸ்ட் எல்லாம் விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தொழு உரம் போடுவீங்க, அடுத்து பசுந்தாள் உரம் போடுவீங்க, மாட்டு சாணம் இந்த மாதிரி எல்லா வகையான தொழு உரங்களையும் பயன்படுத்தணும். அது இல்லாமல் மீன் அமில கரைசல் இந்த மாதிரி பல உரங்களை பயன்படுத்தின விவசாயிகள் இன்னைக்கு யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற குறுணை உரங்கள் இல்லாமல் இன்னைக்கு விவசாயமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா விவசாயிகள் எல்லாமே உயிர் உரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய விவசாயத்தை வந்து முழுமையா செய்யணும். உயிர் உரங்கள்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, உயிர் உரங்கள்ல நமக்கு அசோஸ்பைரிலம், அசிட்டோபாக்டர், ரைசோபியம் போன்ற பல வகையான உயிர் உரங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் விவசாயிகள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இஃப்கோ நிறுவனத்துல NPK திரவ கன்சார்டியா அப்படிங்கிற உரத்தை கொண்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பயிருக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற 3 பேரூட்ட சத்துக்களும் ஒரே திரவ உரத்துல உங்களுக்கு கிடைக்குது. இந்த உரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, பயிருக்கு நீங்க விதை நேர்த்தி செய்வீங்க இல்லையா, விதை நேர்த்தி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நாற்று நேர்த்தி பண்ணலாம். மற்றும் விதை நேர்த்தி நாற்று நேர்த்தி ரெண்டுமே என்னால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மண் வழியாகவும் உரமிடலாம். இதோடைய அளவு என்ன, எப்படி நான் வந்து இதை பயிருக்கு பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விதை நேர்த்தி செய்யும் போது 1 கிலோ விதைக்கு 5 மில்லி அளவு எடுத்தா போதும். அதாவது ஒரு 250 மில்லி உயிர் உரத்தை எடுத்து நீங்க வந்து ஒரு 2-3 லிட்டர் தண்ணியில ஒரு கலவையா கலந்து நமக்கு 1 ஏக்கர் விதைக்கிறதுக்கு தேவையான விதைகளை வந்து ஒரு 30 மணி நேரம் அதுல ஊற வச்சு நிழல்ல உலர்த்தி நம்ம நடவு செய்யலாம். அப்படி இல்லை, நெற்பயிர் மாதிரியான பயிர்களுக்கு வந்து நாற்று நேர்த்தி பண்ணலாம். நாற்று நேர்த்தி பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு 250-400 மில்லி உயிர் உரத்தை எடுத்து 2-3 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து கலவையாக தயாரித்து அதில் நம்ம நாற்றுகளை ஊற வச்சு நடவும் செய்யலாம். இது எதுவுமே என்னால் பண்ண முடியலங்க, நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து

500 மில்லி அளவு உயிர் உரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 25-50 கிலோ வரைக்கும் நம்ம தொழு உரம் போடுவோம், இல்லைனா மண் மணல் எதில் வேணால் நம்ம கலந்து அந்த உயிர் உரத்தை பயிருக்கு இடலாம். இது வந்து உயிர் உரங்களை எப்படி இடணுங்கிறது. இந்த உயிர் உரத்தை நம்ம போடுறதுனால நம்ம பயிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15-20% வரைக்கும் கடைசியில் நமக்கு மகசூல் அதிகப்படியாக கிடைக்குது. நீங்கள் போடுற ரசாயன உரத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம். உயிர் உரம் என்ன பயன் நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா, நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் காற்றுலேயும் இருக்குது. காற்றுல பார்த்தீங்கன்னா 78% வரைக்கும் நமக்கு தலைச்சத்து இருக்குது. அந்த காற்றில் உள்ள தலைச்சத்தை உங்கள் பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் திறனை வந்து அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, பயிரோட வளர்ச்சி, காய் பிடிக்கும் திறன், இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயன உரங்களுக்கு வருவோம். ரசாயன உரங்களை விவசாயிகள் அடி உரமாக போடுறீங்க. நான் ரசாயன உரங்களை நீங்கள் போடவே கூடாதுன்னு சொல்ல வரல. உயிர் உரங்களை போட்டுட்டு ரசாயன உரங்களை ஒரு 25% நீங்கள் குறைச்சிட்டு அடி உரமாக பயன்படுத்தலாம். அடி உரமாக பயன்படுத்தினதுக்கப்புறமா எல்லா விவசாயிகளும் மேலுரம் போடுறது வழக்கம். மேலுரம் வந்து நம்ம ஒரு 2 தடவை போடுவோம், சில பயிர்களுக்கு 3-4 தடவை போடுறோம். இந்த மேலுரங்களுக்கு மாற்றாக நம்ம இஃப்கோ நிறுவனம் கொண்டு வந்தது தான் நானோ உரங்கள். அதாவது நானோ யூரியா, நானோ டிஏபி, நானோ காப்பர், நானோ ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 நானோ உரங்களை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஃப்கோ நிறுவனம் வந்து படிப்படியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நானோ யூரியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக யூரியா வந்து பயிர்களுக்கு பயன்படுத்துகிறோம். யூரியாவுக்கு மாற்றாக நம்ம நானோ யூரியாவை பயன்படுத்தலாம். நானோ யூரியா அப்படிங்கிறது ஒரு 1.5 லிட்டர் பாட்டிலில் வர ஒரு திரவ உரம். இந்த திரவ உரத்தை வந்து நம்ம பயிர் நடவு செஞ்ச ஒரு 25-30 நாளில் முதல் தெளிப்பாகவும், ரெண்டாவது தெளிப்பு வந்து ஒரு 45-50 நாள், அதாவது பூ பூப்பதற்கு முன்பு, இந்த 2 தருணத்தில் வந்து நம்ம நானோ யூரியாவையும் தெளிக்கலாம், நானோ டிஏபியையும் தெளிக்கலாம். நானோ டிஏபின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம குருணை டிஏபியில் இருக்க மாதிரி தலைச்சத்தும் மணிச்சத்தும் இந்த நானோ டிஏபிலையும் இருக்குது. அப்போ குருணை உரம் பயன்படுத்துகிறேன்னா, குருணை உரம்னா எனக்கு வந்து ஈஸியாக நான் காட்டில் வீசிட்டு போயிடுவேன். நானோ யூரியாவை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானோ யூரியாவை வந்து நம்ம கைத்தெளிப்பான் இருக்குது, விசைத்தெளிப்பான் இருக்குது, அது மூலமாகவும் தெளிக்கலாம். இப்போ இஃப்கோ நிறுவனம் வந்து விவசாயிகள் தெளிப்பதற்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம விவசாயத்தில் வயல்வெளியில் தெளிக்கிறதுக்காகவே ட்ரோன் ஸ்ப்ரேயர் கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ரோன் ஸ்ப்ரேயர் மூலமாகவும் நம்ம வந்து நானோ யூரியா, நானோ டிஏபியை பயிர்களுக்கு தெளிச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நான் வந்து உரத்தை கையால் வீசி விட்டு போயிடுவேன், எனக்கு செலவு கம்மியாக தான் ஆகும், இந்த நானோ உரத்தை தெளிச்சா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தெளிக்கிறதுக்கான காசு எனக்கு கூடுதலாக செலவாகுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிருக்கு கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீங்கள் அடிக்க தான் செய்வீங்க. கண்டிப்பாக எல்லா பயிருக்கும் 1 தடவையோ 2 தடவையோ நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூஞ்சானக்கொல்லி மருந்துகளும் அடிக்கிறது வழக்கம். அப்படி அடிக்கும்போது அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட கலந்து நம்மளுடைய நானோ யூரியாவையும் நானோ டிஏபியையும் கலந்து தெளிச்சுக்கலாம். அப்போ பயிருக்கு தேவையான சத்துக்களும் உங்களுக்கு நானோ யூரியா, நானோ டிஏபி மூலம் கிடைச்சிருது. அப்போ பூச்சிகளும் பூஞ்சான கொல்லிகளும் நம்ம அடிக்கும்போது அதோடைய தாக்குதலும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ எனக்கு செலவு குறைஞ்சிரும், நான் ரெண்டையும் ஒரே டயத்தில் கொடுக்குறனால எனக்கு வருமானம் எனக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நானோ யூரியா, நானோ டிஏபியோட கான்செப்ட். இப்போ இந்த நானோ யூரியா, நானோ டிஏபி பயிரில் எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இலைவழியாக தெளிக்கிறோம். இலைவழியாக தெளிக்கும்போது இலைகளில் வந்து கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி துவாரங்கள் நிறைய இருக்கு. நம்ம தெளிக்கும் போது அந்த துவாரங்கள் வழியா நானோ யூரியா ஆகட்டும், நானோ டிஏபி ஆகட்டும் பயிர்களுக்கு சென்றடையும். விவசாயிகள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான கருத்து வச்சிருக்கோம், மண்ணு வழியா போட்டாதானே வேர் வழியா உரத்தை எடுத்துக்கும் பயிர், நம்ம மேலே தெளிச்சா எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க வந்து பூச்சிக்கொல்லியும் பூஞ்சான கொல்லியும் நம்ம வந்து பயிருக்கு தெளிக்க தான் செய்யறோம். அதை எப்படி பயிர் வந்து ஊடுருவி ஃபுல்லா எடுத்துக்குதோ அதே மாதிரி இந்த நானோ உரங்களை தெளிக்கும் போதும் இலையிலிருந்து வேர் வரைக்கும் அந்த உரங்கள் சென்றடையும். அதனால நானோ யூரியா, நானோ டிஏபி அடிக்கிறதுக்கு விவசாயிகள் தயங்க வேண்டாம். நீங்க அடி உரமா என்ன உரம் போடுறீங்களோ அதை போடுங்க. மேலுரத்திற்கு மாற்றாக மட்டும் இந்த நானோ யூரியாவையும் நானோ டிஏபியையும் பயன்படுத்துங்க. இன்னொன்று, நம்ம இஃப்கோ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் உரங்களும் இருக்கு. சொட்டு நீர் உரங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய அளவில் துல்லியமாக நம்ம உரங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கொண்டு வந்ததான் சொட்டு நீர் உரங்கள். இதுல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, Al-19 உரம் இருக்கு, பொட்டாசியம் சல்பேட் இருக்கு, MAP சொல்லக்கூடிய 12-61 இருக்கு, MKP சொல்லக்கூடிய 32-54 உரங்கள், இந்த மாதிரி நமக்கு நிறைய நீரில் கரையக்கூடிய உரங்கள் இருக்கு. இந்த நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து நம்ம 5 கிலோ

இரண்டுலேருந்து மூன்று தடவை இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை குறிப்பிட்ட இடைவேளைக்குள்ள நம்ம இந்த 5 கிலோவை டைரக்டாக நீர் வழியாக நம்ம கொடுத்துட்டு வரும்போது பயிர்களுடைய வேருக்கே அது சென்றடையும். இப்போ பயிர்களுடைய வேருக்கே சென்றடையும் போது சீக்கிரமாக அந்த உரத்தையும் பயிர் எடுத்துக்கும். அதனால் விவசாயிகள் வந்து உயிர் உரங்களில் ஆரம்பித்து ரசாயன உரங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தி இந்த சொட்டு நீர் உரங்களையும் பயன்படுத்தணும். நம்முடைய நானோ உரங்களான நானோ யூரியா நானோ டிஏபியும் பயன்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஃப்கோ நிறுவனத்தில் இலவச விபத்து காப்பீடு அப்படிங்கிற ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன இலவச விபத்து காப்பீடு? நம்ம விவசாயிகள் வந்து வழக்கமாக போயிட்டு நானோ யூரியா நானோ டிஏபி உரங்களை கடையில் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10,000 வீதம், அதிகபட்சமாக 20 பாட்டில் வாங்குற விவசாயிகளுக்கு 2,00,000 வரைக்கும் நம்ம காப்பீடு செஞ்சு தரோம். இது என்ன காப்பீடு? எல்லாத்துக்கும் கிடைக்குமா, நாங்கள் ஏதாவது ப்ரீமியம் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு விபத்து காப்பீடு. விவசாயிகள் எல்லாரும் நல்லபடியாக விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். அதையும் மீறி விவசாயிகள் வந்து வயல்வெளியில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்க தான் செய்யுது. தவறுதலாக ஒரு விவசாயிக்கு எதுவும் உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவருடைய மரணம் ஏற்படும் நிலையில் அவங்க குடும்பம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஃப்கோ நிறுவனத்தில் இலவச விபத்து காப்பீடுன்னு கொண்டு வந்திருக்கோம். அதாவது இயற்கை மரணம் அல்லாது வேறேதும் விபத்து ஏற்படும் நிலையில் அந்த விவசாயி நம்ம நானோ உரங்களையோ இல்லை இஃப்கோவின் குறுணை உரங்களையோ வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த இலவச விபத்து காப்பீடு அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது சொல்றீங்க, ஓகே இது வரைக்கும் நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க. நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் ஒரு 3 விவசாயிகளுக்கு இந்த இலவச விபத்து காப்பீட்டின் கீழ் ₹2,00,000 வந்து அந்த விவசாயிக்கு பின்னர் அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த புதிய தலைமுறை உரங்களை நான் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சில விவசாயிகள் வந்து பயன்படுத்தி நல்லா இருக்கு, எனக்கு நான் இதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம கிட்ட அனுபவங்களை பகிர்ந்துட்டும் இருக்காங்க. ஸோ விவசாயிகளை புதிய தலைமுறை உரங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே ஓகே. இப்போ நம்ம இஃப்கோ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பயோடிகாம்போசர் அப்படிங்கிற ஒரு உரம் இருக்கு. இது என்ன பயோடிகாம்போசர்? இது பேர் வந்து உயிரி சிதைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெல் விவசாயம் பண்ணிட்டோம், நெல் வயலில் வந்து அந்த பயிர் கழிவுகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கரும்பு விவசாயமும் பண்ணிட்டோம், கரும்பு விவசாயத்திலையும் கடைசியாக நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா பயிர் கழிவுகள் வந்து இருக்கும். இந்த பயிர் கழிவுகளையும் நம்ம வந்து உரமாக மாத்துறதுக்காக இஃப்கோல பயோடிகாம்போசர் அப்படிங்கிற உயிரி சிதைப்பான கொண்டு வந்திருக்கோம். பயிர் கழிவுகளை எப்படி உரமாக மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பயோடிகம்போசரை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த 200 லிட்டர் தண்ணியை ஒரு ட்ரம்மில் எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 கிலோ வந்து நாட்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். நாட்டு வெல்லம் சேர்த்துட்டு இந்த பயோடிகம்போசர் வந்து ஒரு 50 கிராம் பாட்டிலில் தான் வரும். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா தான். ஸோ இந்த பாட்டிலில் வந்து வாங்கி அந்த பவுடர் வடிவத்தில் இருக்கக்கூடிய பயோடிகம்போசரை வந்து நம்ம அந்த ட்ரம்மில் சேர்த்துக்கிறோம். இப்போ ட்ரம்மில் என்ன இருக்குது? நமக்கு 200 லிட்டர் தண்ணி இருக்குது, அதில் 2 கிலோ வெல்லம் சேர்த்துட்டோம், அதில் வந்து ஒரு பாட்டில் 50 கிராம் பயோடிகம்போசர் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த கலவையை நம்ம தொடர்ந்து ஒரு 7-10 நாள் ஒரு நாளைக்கு 2-3 தடவை நம்ம அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும். 7-10 நாளில் இந்த கலவை வந்து நமக்கு தயாராகிரும். தயாரான கலவையை வந்து நம்ம வயல்வெளியில் விவசாயிகள் தாராளமாக ஸ்ப்ரேயர் மூலமாக அதாவது தெளிப்பான் மூலமாக நீங்கள் தெளிக்கலாம். இப்படி தெளிக்கும் பட்சத்தில் அந்த பயிர் கழிவுகளை வந்து சீக்கிரமாக மக்க வச்சு அடுத்து வளரக்கூடிய பயிருக்கு அது ஒரு ஊட்டச்சத்தாக மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பயோடிகம்போசர் உயிரி சிதைப்பானுக்கு இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து இஃப்கோவின் உயிர் உரங்களையும் பயன்படுத்தணும், உயிர் சிதைப்பானையும் பயன்படுத்தணும். ரசாயன உரங்களை எவ்வளோ தூரம் நம்ம குறைச்சி பயன்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் குறைச்சிட்டு மாற்று உரங்களை பயன்படுத்தணும். இப்போ ஏன் நம்ம மாற்று உரங்களை பற்றி பேசணும்? நம்ம யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு வழக்கம் போல் கிடைக்கிது, அப்போ ஏன் நான் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து யூரியா போடுறோம். யூரியா வந்து 1 மூட்டை 2 மூட்டைன்னு சொல்லிட்டு பயிருக்கு பயன்படுத்துகிறோம். அந்த 1 மூட்டை யூரியா போடும்போது நமக்கு வெறும் 7 கிலோ தான் தலைச்சத்து பயிர் எடுத்துக்கும். பேலன்ஸ் 7 கிலோ போக மற்றது எல்லாமே வந்து நம்ம நீர் பாய்ச்சிரும் இல்லையா, நீர்லையும் போயிடும், மண்ணில் வீணாகிரும், மற்ற யூரியா வந்து ஆவியாயும் போயிடும். இதெல்லாம் வீணானது போக நமக்கு வெறும் 30-35% மட்டும்தான் பயிர் எடுத்துக்குது.
இதே நம்ம நானோ யூரியாவை இலைவழி தெளிக்கும் போது நமக்கு மண்ணிலையும் வீணாகாது, காத்துலையும் வீணாகாது. நம்ம தெளிச்ச ஒரு மணி நேரத்துல இருந்து சில மணி நேரங்கள்லயே நானோ யூரியாவை வந்து பயிர் இலை வழியா உள்ள துவாரங்கள் வழியா அது எடுத்து வச்சுக்கும். எடுத்து பயிருக்கு தேவையான அளவு அது பயன்படுத்திட்டு மற்றது எல்லாமே பயிருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப அந்த பயிருக்கு தேவையான தலைச்சத்தை வந்து நானோ யூரியா, நம்ம அடிச்ச நானோ யூரியா வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால 30-35% தான் பயிருக்கு யூரியா தருதுங்கும் போது நானோ யூரியா 80-85% நம்ம பயிருக்கு தலைச்சத்தை கொடுக்குது. அதனால நானோ யூரியாவை நம்ம பயன்படுத்தணும், நானோ டிஏபியையும் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். இப்போ நானோ டிஏபி பார்த்தீங்கன்னா நம்ம இலைவழி தெளிக்கலாம். இலைவழி தெளிக்கிறது மட்டுமல்லாமல் நானோ டிஏபியை வந்து விதை நேர்த்தியும் செய்யலாம், நாற்று நேர்த்தியும் செய்யலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை மண்ணில் நம்ம ஊனிட்டோம், அந்த மண்ணிலிருந்து மேலே வரணும் அப்படின்னாவே அதுக்கு மணிச்சத்து ரொம்ப முக்கியம். அந்த மணிச்சத்து வந்து நமக்கு நானோ டிஏபி உரத்தில் இருக்குது. அதனால நானோ டிஏபியை வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். நம்ம எப்படி உயிர் உரங்களை வந்து 1 கிலோ விதைக்கு 5 மில்லின்னு சொன்னமோ அதே மாதிரி நானோ டிஏபியும் வந்து 1 கிலோ விதைக்கு 5 மில்லி நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நாற்று நேர்த்தி பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அளவில் கலந்து நம்ம நானோ டிஏபியை விதை நேர்த்தி நாற்று நேர்த்தியும் செய்யலாம். இப்போ இன்னொரு சந்தேகமும் வரும், நானோ யூரியான்னு சொல்கிறீங்க, நானோ டிஏபின்னு சொல்கிறீங்க. நானோ யூரியாவில் தலைச்சத்து இருக்குது, நானோ டிஏபிலையும் தலைச்சத்து மணிச்சத்து இருக்குது. அப்போ ரெண்டையும் நான் அடிக்கலாமான்னு கேட்டால் உங்கள் பயிருக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் யூரியாவும் டிஏபியும் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் நானோ யூரியாவையும் நானோ டிஏபியும் கலந்தும் தெளிக்கலாம். இல்லை நான் வெறும் டிஏபி மட்டும்தாங்க போடுறேன், அப்போ எனக்கு யூரியா வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெறும் நானோ டிஏபியும் மட்டும் பயிருக்கும் போடலாம். இப்போ பயிறு வகை பயிர்களாகட்டும் காய்கறி பயிர்களாகட்டும் நம்ம தலைச்சத்து அதிகமாக போடக்கூடாது. தலைச்சத்து அதிகமாக போடுறத விட நமக்கு மணிச்சத்து தான் அங்கே அதிகமாக தேவை. அந்த சூழலில் நம்ம நானோ யூரியாவை விட்டுட்டு நானோ டிஏபியை மட்டும் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூரியா போட்ட உடனே நல்ல பச்சை கட்டி நல்ல டார்க் க்ரீனாக பச்சை கலரில் கரும்பச்சையாக எனக்கு வருதுங்க, ஆனால் நானோ யூரியா பயன்படுத்தினா எனக்கு பச்சை லேசாக தான் கட்டுது, அப்போ நான் எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் போடுற யூரியா வந்து 3-4 நாள் தான் வேலை செய்யும். இந்த நானோ யூரியா அப்படிங்கிறது உங்களுக்கு 10-20 நாட்கள் வரைக்குமே அந்த பயிருக்கு எப்பப்பெல்லாம் தலைச்சத்து தேவையோ அப்போல்லாம் அந்த தலைச்சத்தை வந்து நானோ யூரியா கொடுத்துட்ருக்கும். அதனால் விவசாயிகள் மேலுரத்திற்கு மாற்றாக மட்டும் நானோ யூரியாவையும் நானோ டிஏபியையும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இன்னொன்று, இந்த நானோ யூரியாவையும் நானோ டிஏபியும் எனக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாது, எங்கே வாங்குறதுன்னே தெரியாது அப்படின்னாலும் நம்மளுடைய இஃப்கோ நிறுவனத்தில் கள அலுவலர்களும் இருக்காங்க, உதவி கள அலுவலர்களும் இருக்காங்க. நீங்கள் வழக்கமாக கிடைக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களையும் மற்றது தனியார் உரக்கடைகள்லையும் இஃப்கோ நிறுவனத்துடைய கள அலுவலர்கள் பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு செயல் விளக்கத்திடல் பண்ணி தரணும், எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபீல்டில் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு நான் மாறிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செயல் விளக்கமும் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 5000-க்கும் மேலே நேரடியாக விவசாயிகளோட வயல்லையே போய் அவங்களுக்கு செயல் விளக்கம் பண்ணி இதையுடைய ரிசல்ட், அதாவது கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ மகசூல் வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுடைய கள அலுவலர்கள் வந்து விவசாயிகளுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால விவசாயிகள் இந்த மேலுரத்திற்கு மாற்றாக நானோ உரங்களை பயன்படுத்தணும். இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், ஆனால் நம்ம எவ்வளோதான் உரம் போட்டாலும் பயிர் வந்து எடுத்துக்கக்கூடிய தன்மையவே இழந்துட்டு இருக்கு. அப்போ பயிர் எடுத்துக்கக்கூடிய தன்மையை ஏன் இழக்குதுன்னா நம்ம மண் வளம் வந்து அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம். மண்ணில் முன்னெல்லாம் எடுத்து மண்ணை தோண்டினாவே அப்படியே மண்புழு வந்து விழுகும். இப்போ மண்புழுவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு மண்ணில் உள்ள சின்ன சின்ன உயிரினங்களை நமக்கே தெரியாமல் இழந்துட்டு வரும். அந்த உயிரினங்கள் எல்லாமே நம்ம பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். அதை எல்லாத்தையும் நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது இந்த உயிர் உரங்களையும் மாற்று உரங்களான நானோ உரங்களையும் பயன்படுத்தினா நம்மளுடைய விவசாயத்தின் நிலைமையை வந்து அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் போது ஒரு நீடித்த நிலையான விவசாயத்தை நம்ம பண்ணும்போது தான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழி வந்து நம்ம கொடுக்க முடியும். நம்ம இப்போ செய்கிற விவசாயத்தில் கொஞ்சமாவது மாற்றம் தந்தாதான்
அடுத்த வர்ற தலைமுறைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு அவங்களால சாப்பிட முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இங்கே இப்போ கடைசியாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மூலம் நம்ம ஃபஸ்ட்டு உயிர் உரங்களில் ஆரம்பித்து கொஞ்சமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தி சொட்டு நீர் உரங்களையும் பயன்படுத்தலாம். மற்றது இந்த

0: நானோ உரங்களையும் பயன்படுத்தி 25-50% வரைக்கும் நம்மளுடைய ரசாயன உரங்களை தவிர்த்து ஒரு நஞ்சில்லா விவசாயத்தை நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சமாவது நம்மளுடைய ரசாயன உரங்களை குறைச்சிக்கிட்டாதான் அது ஒரு நல்ல உணவளிக்கும் நிலமாக அமையும். ஏன்னா இன்னையோட விவசாயம் வந்து முடிஞ்சு போகிறது கிடையாது. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய தட்டுப்பாடு ஏற்படுது. திடீர்னு தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுது, உரத்தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த மாதிரி பல விதமான தட்டுப்பாடுகள் வந்து விவசாயத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே தான் வரும். இந்த மாதிரி பல விதமான இடர்பாடுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல நம்மனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மண்ணை எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க சொட்டு நீர் உரங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணீருடைய அளவு வந்து ரொம்பவே கம்மியா தான் தேவைப்படும். அப்ப தண்ணி கம்மியா இருக்க இடத்துல வந்து நம்ம சொட்டு நீர் உரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த உயிர் உரத்தை எப்ப பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, என் மண் வளத்தை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உயிர் உரத்தையும் நானோ உரத்தையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட.
1: என்ன பொண்ணி, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தி சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவங்க சொன்ன தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுல்ல?
2: ஆமா மருதாணி, விவசாயிக அத்தனை பேருக்கும் இந்த விவரங்கள் நல்ல ஊன்றுகோலா இருக்கும். அதுலயும் எனக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்கு. பாரு, இனிமே பாரு, இந்த முறையில உரங்களை எங்க பயிர்களுக்கெல்லாம் போட்டு நாங்க எதிர்பார்த்த விளைச்சல எங்க வயல்ல நான் எடுக்க போறேன்.
1: நல்லது புள்ள, இப்படி விவரம் அறிஞ்சு விவசாயம் பார்த்தாலே போதும், களத்து மேடு எல்லாம் நெல் மணிகளாக நிறைஞ்சி இருக்கும்.
2: ரொம்ப சரியா சொன்ன மருதாணி. இனி எப்ப நீ விவசாய கூட்டத்துக்கு போனாலும் என்னையும் மறக்காம கூட்டிட்டு போபுள்ள.
1: நிச்சயமா, விவசாயத்துல ஒற்றுமத மூலதனம். அப்ப நாம புறப்படலாமா? லட்சுமி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், வாப்புள்ள போவோம்.
2: சரி மருதாணி, வா

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பாரம்பரிய விவசாயத்தில் மரபு தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்திய விவசாயம் என்பது பல நூற்றாண்டுகளாக இயற்கை சுற்றுச்சூழலுடன் ஒன்றிய முறைகளை பின்பற்றியே மேற்கொள்ளப்படுகிறது. நவீன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கிடைப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மரபு தொழில்நுட்ப அறிவு என்பது இந்திய விவசாயத்தில் பெரும் பகுதியாக இருந்து வருகிறது. இது உள்ளூர் வேளாண் காலநிலைகளின் கீழ் தொடர்ச்சியான கள அனுபவம் பெற்று தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு பயன்படுத்தப்படும் அறிவு திறனாகும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக மதுரை வட்டாரத்தில், மண்வள மேலாண்மை, நீரின் தர மேலாண்மை, வானிலை கணிப்பு, பயிர் உற்பத்தி, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய செயல்களில் மரபு தொழில்நுட்ப அறிவு தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றன. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஏற்றவாறு அமைகின்றன. இந்திய விவசாயத்தில் மரபு தொழில்நுட்ப அறிவின் வரலாற்று சூழல் அறியும் பொருட்டு மிக முக்கியமான 20 மரபு தொழில்நுட்ப அறிவை மதிப்பீடு செய்யும் வகையில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மண்வள மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆட்டுக்கிடாய் என்பது வயல்களில் செம்மறி ஆடுகளை அடைத்து வைத்தலாகும். கிடை போடுவதற்கு முன்னும் பின்னும் மேற்கொள்ளப்பட்ட மண் பகுப்பாய்வில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. மேலும் செம்மறி ஆட்டின் சாணம் மற்றும் சிறுநீர் மூலமாக மண்ணின் வளம் மேம்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. பலதானிய பசுமை உரம் பற்றி தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்கள் மற்றும் பயறு வகைகளை கலப்பு பயிராக விதைத்து அவை பூக்கும் பருவத்திற்கு முன்பே நிலத்தில் மடக்கி உழுவதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்தான NPK வளம் அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. எள் அதிக அளவில் தழைச்சத்தை உறிஞ்சும் பயிர் என்பதை மண் ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. எனவே எள் சாகுபடிக்கு பிறகு இழந்த மண் வளத்தை மீட்டெடுப்பது அவசியமாகும். நிலத்தில் ஆடு திண்டா பாலை செடி வளர்ந்தால் அது அந்த மண்ணின் வளம் குறைவாக உள்ளது என்பதை காட்டும் அறிகுறியாகும். நெல்லி மரக்கட்டைகளை ஊற வைப்பதன் மூலம் பாசன நீரில் உள்ள உப்புத்தன்மை குறைந்துள்ளதை மின்கடத்து திறன் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. தேமோர் கரைசல் பற்றி தெரிந்து கொள்வோம். தேங்காய்பால் மற்றும் மோர் கலவையை புளிக்க வைத்து பயிர்களின் மேல் தெளிப்பதன் மூலம்

மூலம் பூக்கள் உதிர்வதை குறைத்து நல்ல விளைச்சல் பெறலாம். மூலிகை பூச்சி விரட்டி பற்றி தெரிந்து கொள்வோம். துளசி, வேப்பிலை, எருக்கு, கற்றாழை, புங்க இலை, நொச்சி இலை ஆகிய இலைகளை மாட்டு கோமயத்தில் 15 நாள் ஊற வைத்து தயாரிக்கப்பட்ட கரைசலை கள மதிப்பீட்டில் வெண்டை செடிகளில் தெளித்ததன் விளைவாக தத்துப்பூச்சி, பழத்துளைப்பான் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தது. வரட்டியை எரித்து கிடைக்கும் சாம்பலை பயிர்களின் மேல் தூவுவது பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு பாரம்பரிய முறையாகும். ஆமணக்கு புண்ணாக்கு பொறி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆமணக்கு புண்ணாக்கு, வெல்லம், புளித்த தயிர் ஆகியவற்றை கலந்து தயாரிப்பது ஆமணக்கு புண்ணாக்கு பொறியாகும். கள மதிப்பீட்டில் தென்னை மரங்களின் அருகில் வைப்பதன் மூலம் காண்டாமிருக வண்டு மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிகிறது. எலிகளை கட்டுப்படுத்தும் பொறி. ஊற வைத்த மக்காச்சோளத்தை சிமெண்டுடன் கலந்து வைப்பது வயல் எலிகளை கட்டுப்படுத்த உதவும் ஒரு எளிய முறையாகும். பழங்களை பழுக்க வைக்கும் முறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். சணல் மூட்டைகளில் வைக்கப்பட்ட மாங்காய்கள் அதிலிருந்து

0: செய்கிறது. எலிகளை கட்டுப்படுத்தும் பொறி. ஊற வைத்த மக்காச்சோளத்தை சிமெண்டுடன் கலந்து வைப்பது வயல் எலிகளை கட்டுப்படுத்த உதவும் ஒரு எளிய முறையாகும். பழங்களை பழுக்க வைக்கும் முறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். சணல் மூட்டைகளில் வைக்கப்பட்ட மாங்காய்கள் அதிலிருந்து இயற்கையாகவே வெளிப்படும் எத்திலீன் வாயு மூலம் விரைவில் பழுத்துவிடும். தூப புகை காட்டப்பட்ட வாழைக்காய்கள் 24 மணி நேரத்திற்குள் பழுத்து பழமாக மாறிவிடும். மூங்கில் மற்றும் நெல் வைக்கோல் கட்டமைப்புகளில் சேமிக்கப்பட்ட வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு அழுகாமல் இருக்கும். செம்மண் பூசப்பட்ட துவரை, விளக்கெண்ணெய் தடவப்பட்ட கருப்பு உளுந்து ஆகியவை பூச்சி தாக்குதலின்றி நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்கலாம். தேங்காய் எண்ணெயை தெளிய வைத்தல் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம். செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு வெள்ளக்கட்டியை போடுவதன் மூலம் வண்டல் விரைவில் அடியில் தங்கிவிடும். பாரம்பரிய விவசாய நடைமுறைகளின் செயல்திறன் பற்றிய குறிப்பிடத்தக்க நுண்ணறிவுகளை மண்வளம், நீரின் தரம், பயிர் உற்பத்தி, பூச்சி கட்டுப்பாடு, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை ஆகியவற்றில் வழங்கியுள்ளது. நவீன விவசாய நடைமுறைகளுடன் அறிவியல் ரீதியாக சரிபார்க்கப்பட்ட மரபு தொழில்நுட்ப நடைமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதுடன் தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி நம் பாரம்பரிய அறிவை பாதுகாக்க முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை

0: ஆலை தொடர்ந்து இயங்குவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர் வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 770 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் அரவிந்தன் படத்திற்காக டி எல் மகராஜன், ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

திரைகானத்தில் அடுத்து பாரதி கண்ணம்மா படத்தில் இருந்த பாடல். ஏ பாடலை பாடியிருப்போர் அருண்மொழி சித்ரா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11:00 மணி

0: மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து தர்மசக்கரம் படத்திற்காக சுஜாதா குரலில் ஒலிக்கும் பாடல்

நேரம் 8:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து அருணாச்சலம் படத்திற்காக ஒலிப்பது மனோ ஸ்வர்ணலதா குரல்கள்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: எஸ்பிபி சரண் சந்தியா பாடியுள்ள பாடல் படம் தேவதை.

மதியலை 770 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து மொழி படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஜாஸி கிஃப்ட்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைகானத்தில் அடுத்து இடம்பெறுவது கிரீடம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் சோனு நிகாம், ஸ்வேதா.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக பச்சை கிளி முத்துச்சரம் படத்திற்காக ஒலிப்பது நரேஷ் ஐயர் குரல்.

0: सोन, बटाने, पुनपुन, धावा, अदारी, मदार एंड केशर रिवर्स हैव अफेक्टेड सेवरल विलेजेस इन जहानाबाद डिस्ट्रिक्ट. द दरधा रिवर इज इन स्पेड विद फ्लड वाटर्स फ्लोइंग ओवर 3 ब्रिजेस एंड कलवर्ट्स एट जाफरगंज, शकुराबाद एंड साई मंदिर. सविता पारीक, आकाशवाणी न्यूज, पटना.
1: On to sports, the International Cricket Council today moved the inaugural Women's Champions Trophy 2027 to India from Sri Lanka. The six-team event will be played in Mumbai and Vadodara from the 14th to the 28th of February. Sri Lanka was dropped as host as the sport is grappling with governance issues in the island nation, with the ICC board approving India as the new host. The tournament will bring together six of the world's leading women's cricket teams: Australia, England, India, New Zealand, South Africa and Sri Lanka. In badminton, India's Kidambi Srikanth and Tanvi Sharma advanced to the second round of the China Masters Super 750 tournament with straight game victories in respective singles events in Shenzhen, Guangdong province. Men's doubles duo Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty and mixed doubles pair Dhruv Kapila and Tanisha Krasto also moved to the next round. The government has announced the Tenzing Norgay National Adventure Awards for the year 2024. The awardees are Waljeet Kaur and Skalzang Rigzin in Land Adventure category, Rimo Saha in Water Adventure category, and Shiv Prasad Chamoli in the Lifetime Achievement category. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for sensitizing urban local bodies to the challenges arising from urbanization and future water requirements, emphasizes greater adoption of water-saving technologies. New Delhi sends fifth tranche of emergency material to flood-hit Nepal. Death toll rises to over 1,200 with over 4,000 people still missing. Sri Ram Janmabhoomi Kshetra Trust appoints retired Air Marshal Jitendra Mishra as its first CEO. Belgian Prime Minister Bart De Wever to arrive in New Delhi tonight on a three-day visit to India. And heavy to very heavy rainfall likely in East Madhya Pradesh, Sub-Himalayan West Bengal, Sikkim, Vidarbha and West Uttar Pradesh tomorrow. That is all in the news at 9. Good night.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கிய இந்த திட்டம் அவர்களுக்கான கடனுதவி கிடைக்கிறதையும் உறுதி செஞ்சிருக்கா சார்?
4: தொழில் முனைவோர் வராததற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு தேவையான பண உதவி சரியான நேரத்தில் சரியான அளவில் கிடைக்காமல் போவது. 5,000 ரூபாய் பணம் வேணும்னு நினைக்கிறவருக்கு 3,000 ரூபாய் கிடைச்சா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 3,000 ரூபாயால் அவர் மீதி 2,000 ரூபாய்க்கு வெளியில் போய் கடன் வாங்குவார். இந்த இடத்துல அப்படி இல்லை. ஒரு சிறு வியாபாரி செய்ய வேண்டியது, இந்த பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் கியூஆர் கோட்டில் கட்டிடுங்கன்னு சொன்னால் அது அவருடைய வியாபார தொகை. அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன கலெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா அவருக்கு அந்த தொகையை கடனாக கொடுக்கலாம். இப்படி வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். பேங்க்குக்கு பணம் போயிட்டா போகிறோம். அந்த நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தில் ஒரு 3,000 ரூபாய் செக்கை போட்டுட்டு அவர் எடுத்தார்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்ன, அவர் தினமும் வியாபாரம் செய்கிறாரு
5: ஆனால் கணக்கில் வரல.
4: அவருக்கு இந்த கோணம் தெரியல. 3,000 ரூபாய் வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவருக்கு வந்திருக்கிறது. அவருக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கார். அது அவசர தேவைக்கு வாங்கியிருக்காரு, மறுநாளே எடுத்துட்டார். ஆனால் அதுவே வாரம் ஒரு முறை தன்னுடைய கலெக்ஷனை கொண்டு வந்து கட்டி ஒரு பெரிய வியாபாரி அதை தானே செய்கிறார். தினமும் கொண்டு வந்து கலெக்ஷனை கட்டுறாங்க, மறுநாளைக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கணக்குகளிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது. இது ஜீரோ பேலன்ஸ். ஜன்தனில் மினிமம் பேலன்ஸே கிடையாது.
5: நிச்சயமா சார்,
4: மினிமம் பேலன்ஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கட்டவே வேண்டாம். மினிமம் பேலன்ஸே கிடையாது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு பேர். இதை விட வேற ஒன்று என்ன
5: உனக்கு இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு.
4: இப்போது ஜன்தன் கணக்கு தான் 60 கோடின்னு சொன்னேன்.
5: ஆமாம்,
4: நம்முடையது 140 கோடி. ஒரு 40 கோடியை விட்டுடுங்க, எல்லாரும்

0: சிறியவர்கள்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 40 கோடியில் ஒரு 20 கோடி மக்கள் ஏற்கனவே கணக்கு வச்சுருப்பாங்க. இன்னும் இது பரவலாக எங்கெல்லாம் ஆகலையோ பரவலாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போகிறோம், எல்லாருக்குமே வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கணக்கு அல்லது ரெண்டு கணக்கு, கணவருக்கு ஒரு கணக்கு, மனைவிக்கு ஒரு கணக்குன்னு இருந்தாலே போதும். இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுகளில் இந்த கணக்கு இல்லாத வீடே இருக்காது. அப்பொழுது ஏடிஎம் தானியங்கி இயந்திரங்கள் இருக்கக்கூடியது, வீட்டிற்கு வந்து பணம் கொடுக்கக்கூடியது, ரூபே என்பதில் வந்து ஈ ருப்பின்னு ஒன்று வந்துடுது. இப்போ ஈ ருப்பி வந்து உளவியல் சார்ந்ததும் அதே நேரத்தில் எளிமையும். உளவியல் சார்ந்ததுன்னா இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா 166 ரூபா அப்படின்னு போட்டு உங்களோட கணக்குக்கு நான் பணம் அனுப்புகிறேன், யூபிஐ மூலமாக பணம் அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு வேறு விதமாகவும் பணம் தரலாம். இந்த ஈ ருப்பி இருந்தால் உங்களுக்கு 166 ரூபானா ஒரு 100 ரூபா, ஒரு 50, ஒரு 10, 3, 2 ரூபா இதே வடிவத்தில் எங்களுக்கு நான் அனுப்பலாம். இது இந்தியாவில் வந்துவிட்டு இது அவ்வளவு சூடாகாமல் இருந்தது, இப்போ நல்லா பரவலாக வந்து
1: சிறப்பம்சம் என்ன,
0: இது வந்து அந்த பணத்தை கையாள்ற ஒரு எண்ணமே எனக்கு இருக்கிறது. வெறும் 166ன்ற ஒரு எண்ணாக இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு 101 ரூபாய் அன்பளிப்பு தரணும்னு நினச்சா ஒரு 100 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் தாளையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது. அதனால தான் உளவியல் சார்ந்ததுன்னு சொன்னேன். அதை அப்படியே செலவழிக்கணும்னு மக்கள் நினைக்கலாம். அதனால் ஈ ருபி என்பது வருங்காலத்தில் அது நிறைய வரும். நாம் எப்படி போய் ஒரு நெட்டு சென்டரில் போய் பயன்படுத்தினோமோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு 101 ரூபா, ஒரு 100 ரூபாயும், ஒரு 1 ரூபா காயினாகவும் அனுப்புங்கம்பாங்க. அரசாங்கத்திற்கு மறைமுகமாக கோடிக்கணக்கில் சேமிப்பு. ஏன்னா நோட்டு அடிக்கவே வேண்டாம், அழுக்கு நோட்டு பிரச்சனை கிடையாது.
1: ஆல்ரெடி வந்து யூபிஐ வந்ததுனாலயே சார்
0: நிறைய
1: நோட்டு பிரச்சனை, சில்லறை பிரச்சனை அதெல்லாம்
0: இல்லாம போயிடுச்சு. இப்போ ஒரு கடையில் போய் நான் 37 பைசா கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மீதி இருக்கக்கூடிய 13 பைசாவை எட்டனா இருந்ததுன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வந்து விட்டது. அதில் கூடுதல் இந்த ருபி வடிவத்தில் இருப்பது, அது 2000 ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. காயின்ஸும் இருக்குது. அது ஒரு குழந்தைகள் சேமிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. அதனால தான் நான் உளவியலுங்கிறதையும் சேர்த்தேன். ஒரு சாதாரண யூபிஐ பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த தொகையில் என்னால் அனுப்ப முடியும் என்கின்ற பொழுது அது ஒரு திருப்தியை தருகிறது. பணத்தை கையாள்கிற மாதிரி இருக்குது. சிந்தட்டிக் மணிங்கிற பொழுது நம்ம கூட செலவிச்சிடுவோம், கார்டை நம்ம பயன்படுத்துகிற பொழுது நம்ம கிடுகிடுன்னு செலவழிச்சிடுவோம். ஆனால் ரூபாயாக எண்ணி தர்ற பொழுது நம்ம செலவழிக்கணுங்கிறது கொஞ்சம் எண்ணி தருகிறது, அப்போ நம்ம கொஞ்சம் யோசிப்போம்னு சொல்லுவாங்க. அதனால் அரசாங்கத்திற்கு மறைமுகமான சேமிப்பு, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிறது தான் மக்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கு. உளவியல் ரீதியாக அது இருக்க வேண்டும். பணத்தை கையாளுகின்ற மனோபாவம் என்பது வளர வேண்டும்.
1: நிச்சயமா சார், சிரமமான காலகட்டங்களில் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வந்து நமக்கு உதவி இருக்கு அப்படின்றத அந்த கோவிட் காலகட்டத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூபிஐயில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது ஜன்தன் வங்கி கணக்கு இருந்ததுனாலேயே நிறைய மக்கள் பாதிப்புலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஒரு அரசாங்கம் மானிய தொகையை கொடுக்கணும்னு நினைச்சாலோ அல்லது உதவித்தொகையை இது போன்ற ஆபத்து சமயத்தில் மீட்பு உதவித்தொகையை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலோ வங்கியில் இப்போ இருக்கக்கூடிய மெத்தட் படி இன்ஸ்டன்டேனியஸ் எனப்படுகின்ற அந்த கணத்திலேயே எல்லா கணக்கிற்கும் ஒரு சேர பணத்தை அனுப்பி விடலாம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மானியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஒரே இரவில் அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி இமீடியட்லி என்பது ஒரு தொழில்நுட்பத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நன்மைன்னு நம்ம சொல்லலாம். அது மக்களுக்கு பயந்திருக்கிறது. ஜன்தன் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எந்த அளவிற்கு இது பலம் தருகிறது. கிராமப்புறங்களில் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, அதை வங்கியில் போட்டு வைக்கலாம். வங்கியில் 10 ரூபாயை கூட நம்ம போய் எடுக்கலாம். முன்னாடிலாம் 10 ரூபாய் எடுத்தாக்க ஒரு சார்ஜ் போடுவாங்களோன்னு பயம். இப்போ அது கிடையாது. இந்த கணக்குக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. பணத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. பெண்கள், குடும்பம், சமூகம், நாடு, இந்த 4 நிலைகளிலும் இந்த கணக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டம் நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம், நாமளும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையை இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு சரியாக போய் சென்றடைஞ்சிருது. இன்னொன்று,

0: இந்த இடைத்தரகர் குறுக்கீடு இல்லாமல் எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது அப்படின் போது எந்த அளவுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது உறுதி செஞ்சிருக்கு சார்?
1: ஒருத்தருடைய கணக்கிற்கு பணம் போயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உடனடியாக சொல்லிவிட முடியும். ஒருத்தருடைய கணக்கிலேருந்து பணம் வேறு யாராவது எடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். யார் கவுண்டருக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம், இல்லை யார் கார்டு போட்டு எடுத்தாங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சு விட முடியும். இந்த காரணங்களினால் அரசு ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருடைய கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது உதவியது. அது வங்கி கணக்கு இருக்கின்ற பொழுது மெல்ல மெல்ல மக்கள் தங்கள் கையிலே பணத்தை வைத்து கொண்டு புழங்க வேண்டும் என்கின்ற எண்ணமே மாறிவிடும். பலன்கள் அவர்களை சென்று அடையும். உதவித்தொகைன்றது மாத்திரம் இல்லை, ஒரு மானியத்தை இதன் மூலமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக உர மானியம் தருகிறோம். ஒரு ஏரியாவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விநியோக அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த விநியோக அமைப்பிற்கு பணத்தை செலுத்தி விட்டு உர மூட்டை வெளியே செல்வது போன்று பண்ணிவிடலாம். வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் கிடைப்பது, வரி சலுகை இவையெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ எல்லாருமே ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, 40 லட்சத்திற்கு மேலே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி பதிவு செய்திருப்பவர்களுக்கு வங்கி கணக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஜன்தன் கணக்கிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒருவர் போவார், அவர் எப்போவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, டிபெண்டன்சியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஒருத்தர் ஜன்தன் கணக்கு ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக ஒரு சிறு வியாபாரம் செய்யணும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வியாபாரம் செய்யணும். இப்போ நான் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறேன், இந்த கணக்கு மற்ற கணக்குகளுக்கு எந்த விதமும் தொடை போகவில்லை, நான் தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சியை வச்சு ஏதோ ஒரு அழகான பொருளை செய்திருக்கிறேன், அதுக்கு இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, மிகப்பெரிய கோப்பைன்னு தேநீர் கோப்பைன்னு சின்ன கொட்டாங்கச்சின்றதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க,
0: அது ஒரு தொழில் முனைவை தருது.
1: அவங்க எங்களுக்கு இது எந்த விதத்தில் பயனாகிறதுன்னு நம்ம பொருளை வந்து அமேசானில் போட்டு நம்ம வாங்கினா கூட அது வருது. இதை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். இதுக்கு மேலை நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறது, எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. அதை இந்த ஜன்தன் கணக்குக்கே அவங்களால அனுப்ப முடியும்.
0: அதற்கான பணத்தை
1: கிராமத்தில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சுய உதவிக் குழுக்கள் மாபெரும் முன்னேற்றத்தை அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுய உதவிக் குழுக்களினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் ஒருவர் வங்கி மேலாளரை பார்த்து கடன் கேட்குற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் நிறைய முனைவர், யார் இவர், எந்த ஊர்க்காரர் அப்படின்னு. 20 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக போகிற பொழுது உடனடியாக கிடைத்து விடும். அதனால சுய உதவி குழுக்கள் மூலமாக ஜன்தன் கணக்கு தொடங்கப்பட்டது அதிகமாகி இருக்கிறது.
0: கூடி வாழ்ந்தால்
1: கோடி நன்மை. 20 பேர் வராங்க, 20 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களும் நாம் இந்த தடவை கடனை சரியான முறையில் அடைச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தடவை ரெட்டிப்பு பங்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வங்கி கணக்கை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இது எல்லாம் எந்த இடத்துல வந்தது, 5 ரூபாய் 10 ரூபாய் மினிமம் இருக்கணும், யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தணும், வங்கி என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கணும், இந்த மூணுமே போயாச்சு. எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், எனக்கு 5 ரூபாய் கூட இருக்க வேண்டாம், பூஜ்ஜியத்திலேயே இந்த கணக்கு தொடங்கிடும். ஆனால் ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும். நான் சற்று தள்ளி இருந்தால் கூட பிசினஸ் கரஸ்பாண்டன்றவர் என்னுடைய கிராமத்திற்கு வருகிறார்.
0: நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அப்படின்றத உணர்ந்த நம்மளுடைய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு பொன்னான திட்டமாக தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மக்கள் வங்கி சேவைக்காக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்க, மக்களுக்கான அறிவுரை அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
1: இந்த கணக்கு சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னா கூட அதை கொண்டு போய் வங்கியில் சேமிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். குறிப்பாக நம் வீட்டு குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கலாம், தந்தை அல்லது தாய் இருவரில் யாராவது ஒரு கண்காணிப்பாளர்ன்ற முதலில் பண்ணலாம். சேமிப்பு வந்து பெரிய தொகையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆதலால் ஜந்தன் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தில் அது பெரிய தொகையாகவே இருக்க வேண்டாம், 1 ரூபாயாக இருந்தாலும் அது சேமிப்பு தான், அதுதான் குணம். மெல்ல மெல்ல இந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை இதை விட சிறப்பாக இருக்கும். உலகத்திலேயே நல்ல முறையில் சேமிக்கின்ற குணத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் தான் சேமிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது. எல்லாமே எதிர்காலம் பற்றின சிந்தனை தான்.

0: விதை நெல் என்கின்ற ஒரு கான்செப்ட் உண்டு.
1: ஆமாம்,
0: அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். தஞ்சை பகுதிகளெல்லாம் அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூடையில் விதை நெல்லை போட்டுட்டு மேலே சாணத்தை பூசி இருக்க வைக்கோலால் கட்டி ஓரமாக வச்சுருவாங்க. விதை நெல்லையாப்பா கொடுக்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த விதை நெல்லை எப்படி ஒரு விவசாயி பயன்படுத்துகிறார், அந்த விதை நெல்லை வந்து நிலத்துல விதைச்சிட்டு,
1: இந்த யோசனைக்கே பாராட்டிட்டா எப்படி, கல்யாணத்துக்கு வரவங்களுக்கோ அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
2: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
1: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
3: நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா, தொடக்கமாக ராமாதயஜூடவே. பத்ராச்சல ராமதாஸ் இயற்றியது தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்தது. சரவணபவ குருகுகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ரேவகுப்தி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:42 25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கிசையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மித்தின் ஐயா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்தியமும், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அடுத்து அன்பெனும் பிடியில் விருத்தம். அதனை தொடர்ந்து ஆரா அமுதே அரசே. ராமலிங்க அடிகளார் திருவருட்பா. ராகமாளிகை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஆத்தாளை என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து காளிக்கூத்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், பெஹாக் ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவர்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சதன் பாடியுள்ள பாடல்.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 28.3 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பம் 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 28.6 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவினில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பம் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பம் 27 முதல் 28 செல்சியஸாகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகை பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 3ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், நிலநடுக்கம் குறித்த ஒரு பொது விழிப்புணர்வு, பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் ஆனந்த் பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர். முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மில்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள், அனுராதா அகிலன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா, உரை வழங்குபவர் வி. எஸ். பிரியா, அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. சி. மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி. பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துகள். தொடர்ந்து எல் நீனோ, காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்ல ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு.

0: Jaishankar reached Poland today on an official visit aimed at enhancing bilateral ties. India's ambassador to Poland, Nita Bhushan, welcomed the minister at the airport in Warsaw. During his visit, Dr. Jaishankar will hold talks with Polish Deputy Prime Minister Radoslaw Sikorski. After concluding his engagements in Poland, the External Affairs Minister will travel to Ukraine, where he's scheduled to hold talks with his Ukrainian counterpart, Andrei Sibiha. And the International Cricket Council today moved the inaugural Women's Champions Trophy 2027 to India from Sri Lanka. The six-team event will be played in Mumbai and Vadodara from the 14th to the 28th of February. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11 மணி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ் மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.